0: வெல்கம் பேக். காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வைராக்கியமாக தேவனுக்காக ராமேஸ்வரம் என்ற பகுதியில் ஊழியம் செய்து வருகிறவர். தேவனுக்காக பல பாடுகளை அனுபவித்தவர். அ பயனியரிங் மிஷனரி இன் ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இன்றைக்கும் அவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவால் மிகுந்த வேலையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஹவு டு ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். அதுதான் பாஸ்டர் இடத்துல கேட்டோம். இந்த பிரேக்கு முன்பதாக தொடர்ந்து பாஸ்டர் இடத்துல கேட்க போறோம். பாஸ்டர், ஹவு கேன் ஒன் ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட்?
1: ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, ஆடுகள் என்னை பின்பற்றுகிறோம். இப்போ பல நிலைகளில் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு நபரை கூப்பிடுறோம், தம்பி ராஜா வா என்று கூப்பிடலாம்.
0: ஆமாம்.
1: மற்றொன்று கை காட்டி இங்கிட்டு வா என்று சைன் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு கம்யூனிகேட் பண்ண ஒரு பிக்சர் வரைச்சி காட்டலாம். இது பல வேஸ் உண்டு. இப்போ தேவன் மனிதனை படைத்ததுக்கு பின்பு நேரடி வந்து மனிதனோடு இடப்பட்டு கொண்டிருந்தார். சத்தம் கேட்கும் பல நிலைகளில். நான் ஒரு 10 மினிட் அதை பற்றி உங்களுக்கு டீச் பண்ண போறேன்.
0: கண்டிப்பா.
1: How to hear God's voice.
0: Oh yes, this is the most important. ஏன்னா இன்னைக்கு அது இல்லாததுனால்தான் பலவிதமான குழப்பங்கள் வீட்டுல, சபையில, வாழ்க்கையில. தயவு செய்து நீங்க அதை சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன். அன்பு நேயர்களே, தயவு செய்து நீங்கள் பென் பேப்பர் இல்ல கம்ப்யூட்டர்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய வேர்டை ஓபன் பண்ணிக்கோங்க. பாஸ்டர் பவுலோஸ் அவர்கள் அற்புத விதமாக எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்பது, பாஸ்டர் சொல்லுங்க.
1: தேங்க்யூ. ஒன்று, தேவன் தனக்கு சிறுவன் சொல்லு, அதை ஏஞ்சல்ஸ் என்று சொல்லு, சாத்தான் அவனுக்கு சிறுவன் சொல்லு, அந்த டிமன்ஸ் என்று சொல்லு. இப்போ தேவன் சொல்ல வேண்டிய காரியத்தை தேவன் ஏஞ்சல்ஸை அனுப்பி நம்மோடு கம்யூனிகேட் பண்ணும். பழைய ஏற்பாடில் உண்டு, புதிய ஏற்பாடில் உண்டு. ஒன்று, ஏஞ்சல்ஸ் மூலமாக. அதில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:7 அப்போஸ்தல நடவடிக்கை 27:23 அது பார்க்க முடியும். ரெண்டு, வாய்ஸ் மட்டும் கேட்கும், சத்தம் மட்டும் கேட்கும். அதுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:4 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:13 அதில் சத்தம் மட்டும் கேட்கும், ஆளை பார்க்கறது இல்லை. மூணு, விஷன் தெரியும், தரிசனம் தெரியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:3 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:9 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:9

0: 9. இப்ப வாய்ஸ் சத்தம் கேட்கிறோம். அதில் எக்ஸாம்பிள், தமஸ்கோஸிலேக்கு ஷவுல் போய்கொண்டிருக்கிறார். ஒரு சத்தம், ஷவுலே ஷவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆளை பார்க்கவில்லை. ஆ சத்தத்தை கேட்டார், கிளியரா கேட்டார், எப்ராய மொழியில் பேசுறது கேட்டார், ஒரு வெளிச்சத்தை மட்டும் பார்த்தார், ஆளை பார்க்கவில்லை. சில விஷன் தெரியும், அந்த விஷனில் கிளியராய் நமக்கு. இப்போ குறுநலியுடைய வீட்டில் ஒரு தேவதூதன் கடந்து வந்து அந்த இடத்துல விஷன் பார்க்கிறார். அப்போ இது நம்மளை கேட்கும்போ இது தேவன் பேசுறதா இல்லை என்று ரெக்கக்னைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணணும். சமூகல் பாலன் சத்தம் கேட்டு அவன் தெரியல யார் பேசணும். அப்போ ஏலி சொல்லி கொடுத்துச்சு, இது கடவுள் தான் பேசுறதுண்டு. அப்போ நம்மட இன்னர் வாய்ஸும் நம்மட ஸ்பிரிச்சுவல் இயர்ஸும் ஸ்பிரிச்சுவல் ஐஸும் தேவ சத்தம் கேட்கறதுக்கு டியூன் பண்ணி நம்ம ரெடி ஆக்கணும். இப்போ இங்கே ரேடியோ வேவ்ஸ் இங்கே இருந்தாலும் நம்ம சவுண்டு கேட்க முடியாது. ரேடியோ வச்சு அதை டியூன் பண்ணி அந்த அந்த ஸ்டேஷன் பிடிச்சால் சவுண்டு கேட்கும். இதுபோல நம்ம லைஃப் தேவனுமாய் அவர் டியூனிங்கில் எப்போ எந்த நிமிஷம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்போ எது நம்மளுடைய கருத்தை பேசுகிறோம் நமக்கு ரிசீவ் பண்ண முடியும். அதுக்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். பரலோகத்து போய் இது கொண்டு வாழ்வதற்காக இல்லை, இந்த பூமியில் அவரோட ஒன்றாய் இணைந்து வாழ முடியாது. 4, ட்ரீம்ஸ் காணும். அதில் கூட கர்த்தர் பேசி ஜோசப் சொப்னத்தை பார்த்தார். அந்த சொப்னத்தில் 12 கட்டுகள், அதில் ஒரு கட்டம் நிவர்ந்து நிற்கிறது, 11 கும்பிடுகிறது. என்ன ஜோசப் தெரியவில்லை, அவருடைய அண்ணன்மார்க்கு நன்றா தெரிஞ்சிச்சு. அடுத்து சூரியனும் சந்திரனும், 12 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்தை சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் கும்பிடுறோம், அது ட்ரீம். பரவன் கண்ட சொப்னம், இப்ப இரண்டு காரியங்கள் பார்க்கும்போ அது ஷூர் என்னும் அது நிச்சயமாய் நடக்கும் என்பதற்கும் அத்தாழ்ச்சி. ஒரே காரியம் டொய்ஸ் காணும். இதுபோல பரவன் கண்ட சொப்னம், அது 7 கொழுத்த பசுக்கள், அடுத்து 7 மெலிஞ்ச பசுக்கள். மெலிஞ்ச பசுக்கள் கொழுத்த பசுக்களை சாப்பிடுச்சு, ஆனா மெலிஞ்ச பசுக்கள் மெலிஞ்ச பசுக்களாகவே இருக்கிறார்கள். அடுத்து அதுபோல வேற சொப்னம், 7 நல்ல கதிரிகள், 7 காற்றினால் அடிச்சு வறண்ட கதிரிகள். இது ரெண்டும் ஈக்குவல், ஒரே மீனிங். அந்த அர்த்தம் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஷூர்,
1: கன்ஃபர்மேஷன்.
0: ஓகே, அடுத்து 5, தீர்க்க தரிசனம் மூலமாய் தேவன் நம்மோடு பேசலாம். தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசலாம். அப்போ சொன்ன பவுலும் பர்னபாஸும் அந்தியோக்கிய சபையிலே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த கர்த்தர்டாபியான அவர் பேசினார், நான் இவரை அழைத்திருக்கிற ஊழியத்திற்காக பிரித்தனுப்புங்கள். கர்த்தர் பேசுகிறார். பழைய ஏற்பாடு பார்க்க முடியும், புதிய ஏற்பாடு பார்க்க முடியும். அவர் ப்ரொஃபட்ஸ்களே கர்த்தட வாயாய் கர்த்தர் யூஸ் பண்ணுகிறார். 5, தேவ வசனம் மூலம் தேவன் பேசுவார். இன்றைக்கு நமக்கு நாம் நினைக்கிற ஒரே நினைப்பு, தேவ வார்த்தை மூலமாய்த்தான் தேவன் பேசுறோம். அது ஒன் ஆஃப் த வே, நாட் த வே. அந்த காலத்து தேவன் பண்டு பாகம் பாகமாயிட்டும் விவிதமாயிட்டும் தீர்க்கதரிசனம் மூலமாக அருள் செய்தார் தேவன். அந்த காலத்தில் அவருடைய குமாரன் மூலமாய் நம்மோடு அருள் செய்தார், சத்தியம். ஆனால் அது கூடாமலும் பல நிலைகளில் தேவன் நம்மோடு பேசும். முதல் நூற்றாண்டில் சக்சஸ் அவர் பைபிள் அப்ப எழுதவில்லை, ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை ஒவ்வொரு டிசைபிள்ஸும் கேட்டு செய்து கொண்டிருந்தார். தமஸ்கு பட்டணத்தில் ஒரு சிஷ்யன் இருந்தார், அவனோட கர்த்தர் பேசுறார், ஏய் அனன்யாசே, இதா ஷவுல் பேரோல் வருவன் பிஞ்சமும் பண்றான். அவர் தொடர்பு இன்றைக்கு முடியும், இன்றைக்கு நடக்க முடியும். பைபிள் இருக்கிறதுனாலே பைபிள் மூலமா தான் மட்டும்தான் தேவன் பேசும் என்று சொல்லி பைபிளும் படிக்காது, அதன் மூலமா தேவன் பேசுவது இல்லை. சத்ரு நம்ம டிசீவ் பண்ணும்போ நாம் டிசீவ் பண்ணப்படுவோம் தெரியாது. எப்ப தெரியும்? டிசீவ் பண்ணப்பட்ட பின்பு தெரியும் டிசீவ் பண்ணப்பட்டது. இதனால வேதம் சொல்லுது, டு நாட் பி டிசீவ்ட். அடுத்து தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசு. இப்போ ஒரு ராஜா ஒருக்கல் 4வது படிச்சுட்டு இருந்துச்சு, படிச்சுட்டு இருந்தப்போ அதுல சரித்திரங்கள், ஒரு சம்பவம், ஒரு ஒரு இன்சிடென்ட். முர்தக்காய் இந்த மனிதன் ராஜாவை கொலை பண்ண முயற்சி எடுத்த ரெண்டு பேரே ஆ கொலை முயற்சியில இருந்து காப்பாற்றி உயிரை காப்பாற்றிட்டு. அதுக்கு முன்னால் எதையோ படிச்சுச்சு, அது ராஜாவை தொடவில்லை. ஈ இன்சிடென்ட் படிச்சதும் ராஜாவின் உள்ளத்தை தொட்டுச்சு. உடனே ஆ முர்தக்காய் என்ன செய்திச்சு? எதுவுமே செய்யல. இதுபோல பைபிள் படிச்சு வரும்போ ஏராளம் படிச்சு வரும், நம்ம தொடாது. ஆனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடு நம்ம தொடும்போ ആ ലോഗോസ് വേർഡിൽ ആ വേർഡ് നമുക്ക് റേമ വേർഡായി വരും. അതാണ് നമ്മുടെ പേശത്. അല്ലാതെ എല്ലാ വീടും നമ്മൾ പേശാതെ. ഇപ്പം യൂത കെട്ടി ഞാൻ ശ്രദ്ധിച്ച് അത് പഠിച്ച ഉടനെ ഞാനും പോയി കെട്ടി കെട്ടി ഞാൻ എന്നാണ് ഷടവും ചെന്നോ അതിൽ ഇത് നമ്മുടെ പേശുറോ. ഓക്കെ, ആറ് ദൈവവാർത്ത മൂലമായി, ഏഴ് വിഷൻ പ്ലസ് വോയിസ്. ഒരു വിഷൻ കാണും, അതോട് ചേർത്ത് സത്വവും വരും. ആശയ പകുതിയിൽ പൗൽ ഊഴിയം പണിയിട്ടിരുന്നപ്പോ ഒരു ദർശനം പാർക്കറാണ്. മാസിഡോണിയക്കാരനായി ഒരുവൻ കടന്നു വന്ന് ആ പിക്ചർ പാർക്കറാൻ വോയിസ് കടന്നു വന്ന് എങ്ങളെ ഒതുവിശ്. വിഷൻ പ്ലസ് വോയിസ് എക്സാമ്പിൾ. ഇതൊക്കെല്ലാം ഐ ഹാവ് എക്സ്പീരിയൻസ്, ഐ ഹാവ് ടെസ്റ്റിമണീസ് ടു ടെൽ യു. ഞങ്ങൾ രാമേശ്വരം ഇന്ത്യ കേരളയിൽ ഇരുന്നപ്പോൾ ക്ലിയർ ആയി വിഷനെ പാർക്കറേ 1979 പോസ്റ്റ്മാൻ വീട്ടിൽ വരാം, 200 രൂപ കയ്യിൽ തരാം. ഞാൻ മണി ഓർഡർ ഒപ്പിട്ട് വാങ്ങുമ്പോൾ ഒരു സത്രം, ഈ പണം ജോയിക്കുട്ടി ചാക്കു ചോറ്റാനിക്കാർ എന്ന ഇടത്തിലെ നന്ദി പുറപ്പെടും. ദിസ് മണി ഫോർ യു ടു ഗോ ടു രാമേശ്വരം. വിഷൻ പ്ലസ് വോയിസ്. അടുത്ത് സ്പിരിറ്റ് വിൽ സ്പീക്ക് ടു അസ്. ആവിയാനവർ ഉള്ളത്തിൽ പേശും. ഇപ്പോ യെരുശലേമിൽ ദേവാലയത്തിൽ നമസ്കാരം പണി പിന്നാലെ കടന്നുപോയ മന്ത്രി ആവിയാനവർ ഫിലിപ്പോസോട് പേശിനാർ, നീ പോയി ആ ഗസയ്ക്ക് നേരെയുള്ള മരുഭൂമിയിൽ ആ മന്ത്രിയോട് ചേർന്ന് നടക്ക്. ഇന്നർ വോയിസ്. 9 ജീസസ് സ്പോക്ക്. പലയിടങ്ങളിൽ യേശു നേരിട്ട് പേശിതേ കാണാൻ മുടി. ശൗലോട് പേശിനാർ, പൗലോട് പേശിനാർ പലയിടങ്ങളിൽ. അന്യഭാഷയിൽ പേശി അതയെ ഇന്റർപ്രറ്റ് ചെയ്യുമ്പോൾ കർത്തർ നമ്മോട് പേശുന്ന വാർത്തയാണ് വരുന്നത്. ഒരു കഴുതയ്ക്കും പേശല, ബലയാമോട് കഴുത പേശിനാർ. ആമേൻ. സർക്കംസ്റ്റാൻസസ് മൂലമായി ദൈവം നമ്മോട് പേശി. ചിലപ്പോ നമ്മുടെ ചില ആംഗ്യങ്ങൾ കാട്ടി കർത്തർ പേശല. ദർ ആർ സോ മെനി വേസ് നമ്മുടെ ഇന്നർ മാൻ, ഇഫ് ഇറ്റ്സ് അലേർട്ട്, വി നോ ഗോഡ് ഈസ് സ്പീക്കിംഗ് ടു അസ്. താങ്ക് യു.
1: ഡെഫിനറ്റ്ലി പാസ്റ്റർ, നിശ്ചയമായി ഇത് ഇന്ത്യക്ക് മിക അവശ്യമാണ് ഒരു കാര്യം. ആൻഡ് നിങ്ങൾ சொன்னது போல அந்த இன்னர் மேன், உள்ளான மனிதன் பலப்பட்டு அது அலர்ட்டா இருக்கும் பொழுது எப்படி தேவன் பேசினாலும் அதை கரெக்டா நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுக்கு தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் மிக அவசியம். அந்த ஐக்கியத்துல நம்ம சரியா இருக்கும் பொழுது தேவனோடு நம்ம உள்ள நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க சொன்னது போல மை ஷீப் நோ மை வாய்ஸ். சோ விதவுட் அ டவுட் அங்க நிச்சயமா தெரியும்.
2: பாஸ்டர் நம்ம தொடர்ந்து பேச போறோம், ஆனால் அதற்கு முன்பாக லெட்ஸ் கோ ஃபார் எ ஷார்ட் பிரேக்.

0: விஜயன் சொந்தம் பாகம் ஒன்றிலிருந்து பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம்.
1: பாஸ்டர், இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல பலவிதமான ஊழியங்கள் செய்கிறீர்கள். வெறும் ஒரு சபை மட்டுமல்ல, நீங்க அது விபிஎஸ் மற்ற வேற என்ன ஊழியங்கள் பாஸ்டர்?
2: நான் ராமேஸ்வரம் சின்ன ஐலண்ட், அதில் மனநோயாளிகளாய் ஆளுகளை இந்திய ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து அங்கே கொண்டு வந்து அங்கே உள்ள சாமிக்கு ஒப்படைச்சிட்டு பெற்றோர்கள் போய்விடுவார்கள்.
1: அந்த பிள்ளை அவங்களுக்கு வேண்டாம்னு?
2: வேண்டாம், பெரிய ஆளுகளை, பெரிய ஆளுகளை எங்கெல்லாமோ கொண்டு சென்று இனி அதில் எந்த ஹோப்பும் இல்லாததுனாலே இங்கே கொண்டு வந்து அந்த தேவனுக்கு ஒப்படைச்சிட்டு அவரெல்லாம் போயிடுவாங்க. அப்போ அவர்கள் சுற்றி சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாமே எல்லா இடமும் கடல் தான், இங்க எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி கிட்டத்தட்ட 40-45 மன நோயாளிகள் அங்கே சுற்றிட்டே இருக்கிறாங்க, இரவும் பகல் சுற்றிட்டே இருக்கிறாங்க. அது சும்மா குப்பத்தொட்டியில போய் சாப்பிடுறது, பின்ன பந்திகளோடும் நாய்களோடு சேர்ந்து சாப்பிடுறது, அவர் கிட்ட போகவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல்லா இருக்கும். அதனாலே நாங்கள் அங்கே இந்த மக்கள் குப்பத்தொட்டியில் போய் சாப்பிடுறதுக்கு முன்னாலே விடிய காலையிலே எல்லா மனநோயாளிகளுக்கும் ஒரு பட்டணம் ஃபுட்டு நாங்கள் டூ வீலர்கள் கொடுத்து ஒரு படுத்துக்கிட்ட இடங்கள்லேயே கொண்டு சப்ளை பண்ணோம். இது கொடுக்காவிட்டால் குப்பை தொட்டியில் போய் தான் சாப்பிடணும். சில மக்கள் குளிச்சுட்டு 3-4 வருஷமாக மக்கள் இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு டீ கடை போய் அவருடைய ஸ்மெல் நிமித்தம் மற்ற மக்கள் டீ குடிக்க வராது. அதனால சிலப்போம் போயிலிங் வாட்டரோட மேல ஒழிச்சிடும் கொஞ்சம், அப்போ அது கண் பேடித்து வரங்க போயிடும். இதெல்லாம் கண்டு பரிதாபப்பட்டு நாங்கள் இறக்கம் காட்டி இவரை சில டைம்கள் மாசத்தில் வந்தோம், 2 மாசத்தில் வந்தோம், இவரை கொண்டு வந்து கேம்பஸில் கொண்டு வந்து அவருடைய நகத்தை வெட்டி அவருடைய முடியை வெட்டி அவர் நல்ல குளிப்பாட்டி நல்ல சாப்பாடு கொடுத்து புது ட்ரெஸ் விட்டு அவரை நாங்கள் அனுப்பி விட்டுருக்கிறோம். அது எங்கள் விருப்பம் அனுப்பி விடுறதல்ல, இவரை கேம்பஸுக்குள்ளேயே ஒரு இடத்தை கர்த்தரங்களுக்கு தேவ கிருபையால் 3 ஏக்கர் லேண்ட் தந்திருக்கிறார், ஒரு பில்டிங் வச்சு அவரை அங்கே ரெகாபிலேஷன் போல வச்சு பாதுகாத்து சில டாக்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் சொல்லியிருக்கிறாங்க. மெடிசன் பரவா கொடுத்தால் ஏதாவது கிரியேட்டிவ் ஒர்க்குகள் கொடுத்தா அவரே மைண்ட் நார்மல் ஸ்டைல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சில லேடிஸ் அதுக்குள்ள 4-5 லேடிஸ் ரீசன்ட் 1 லேடி பிகின் பர்கனன்ட் பை த லோக்கல் பீப்புள், இட் இஸ் சோ சேட். அதனால அந்த லேடிஸுக்காக தனி கேம்பஸ் நாங்கள் வாங்கி போட்டிருக்கு, அது காம்பவுண்ட் வாலும் போட்டிருக்கு. இதெல்லாம் நாங்கள் அந்த தீபல் செய்ய விரும்புகிற காரியங்கள். மற்றொன்று, பெம்பிள்ளைகளே அது பெம்பிளானவினாலே அந்த ஃபேமிலியில் வேற பெம்பிள்ளைகள் இருந்தால் அவர் வேண்டாம் சொல்லி பிறக்கிற.
1: பொதுவாக தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் பார்க்குறோம், பெண் பிள்ளைன்னு சொன்னால் அதை பெண் பிள்ளை வேண்டாம்னு சொல்லி அதை கொன்னுருவாங்க. அதை தான் நீங்கள் மீன் பண்ண?
2: ஆமாம், அது கொல்லுகிற விதங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டாக்கிங் த்ரூ ரேடியோ, ஸோ பத்தட்டிக். எங்களுக்கு கேள்விப்பட்டால் நாங்கள் எங்களை வண்டி அனுப்பி அவரே அந்த கிராமத்திலிருந்து எங்கள் கேம்பஸுக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்துறோம். இப்போ எங்களுக்கு அந்த பிள்ளைகளை கிடைக்கும்போது பொக்கள் கொடியோடு எங்களுக்கு கையில் கிடைக்கும். 3-4 நாள் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கிட்டத்தட்ட 18 பிள்ளைகள் இப்போ கேம்பஸில் வளர்ந்து விடுறாங்க.
1: அவர் எப்படி 3-4 நாள் அந்த பிள்ளைகளை உயிரோடு நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரதே ஒரு பெரிய சவாலாச்சு.
2: பெரிய சவால், அதுக்கெண்டு ஆயமாரை போட்டு அதுக்கெண்டு டூ டைட்ஸ் போட்டு அதுக்கெண்டு பில்டிங் வச்சு நல்ல ஏசியை ஃபிட் பண்ணி பிள்ளை அதுக்குள்ளே வளர்ந்து வர்றாங்க. அது எங்களுக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, கிங் ஆஃப் கிங் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கத்தர் சொன்னாலும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 400-400 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப் டு 10th ஸ்டாண்டர்ட், ப்ரீகேஜிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை இந்த வருஷம் படித்த கிட்டத்தட்ட 15 பிள்ளைகள் ஆல் பாஸ், மோர் தென் ஹாஃப் ஆஃப் சில்ட்ரன் கோட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பின்ன லோக்கல் பிள்ளைகளுக்காக வேறு ஸ்கூல்னு வச்சிருக்கிறோம், அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 1300 பிள்ளைகள் படிக்கிறாங்க. தமிழ் ஸ்கூல் டோட்டல் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புக்ஸ் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ, பஸ் விட்டு கொண்டு வந்து அந்த தீபை ஒரு மறுரூப தீபாய் மாற்றி இயேசுவின் வாசனையும் வெளிச்சவும் அந்த தீபுக்கு பரத்தணும் அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்து வருகிறோம். அடுத்து விபிஎஸ் நாங்கள் சீர வேறு காரியம், வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் டைமில் கிறிஸ்தவர் அல்லாத்த பிள்ளைகளும் கிறிஸ்தவ பிள்ளைகளையும் நாங்கள் வண்டிகளில் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இயேசுவை பற்றி பாடல்களும் கதைகளும் சொல்லிக் கொடுக்குறோம். அவர் போன விபிஎஸ்க்கு 2300 பிள்ளைகள், 2250 பிள்ளைகள் மட்டும், பின்ன ஸ்டாஃபும் டீச்சரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2500 பேர் வந்தாங்க. பிள்ளைகள் கோர்ஸ் இந்த விபிஎஸ் முடிச்சு போகும்போது அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம், டிஃபன் பாக்ஸ் அல்லது ஒரு ஸ்கூல் பேக் அல்லது ஒரு அம்பர்லா சம்திங், அது அவருடைய ஸ்கூல் இயருக்கு ஹெல்ப் ஆயிருக்கும். எப்படியாவது இம்மக்கள் கடலை மட்டும் நம்பி வாழ்ற மக்கள். அதிலிருந்து ஒரு வித்தியஸ்தமான நிலைக்கு அறிவிலும் கல்வியிலும் வளர்ந்து வரணும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறோம்.
1: பாஸ்டர், இப்போ நீங்க இவ்வளவு அழகா உங்களுடைய ஊழியங்களை தேவன் வளர்த்திருக்கிறார், பல விதங்களில ஊழியம் செய்யறீங்க. ஆனா உங்களுடைய ஆரம்ப நாட்கள் ராமேஸ்வரத்திற்கு நீங்க காலடி எடுத்து வைத்து வந்த உடனே உங்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது பாஸ்டர்? ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாது, எப்படி ஊழியம் செய்தீர்கள்?
2: நல்ல கேள்வி. தேங்க்யூ. ராமேஸ்வரத்து போறதுக்கு முன்னாலே ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். எந்த உள்ளத்தில் கிராமங்களிலெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆ ஒரு பாரத்தை ஆண்டவர் தந்தார். தந்து 66 ஊழியத்துக்கு இறங்கிய ஞான் ஓயம் என்ற ஸ்தாபனத்தோடு சேர்ந்து 72 வரை ஞான் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். வடஇந்தியிலும் என்னுடைய பல பகுதியிலும் ஞான் வடஇந்தியக்கு போனப்போ தான் சுவிசேஷம் கேள்விப்படாத கிராமங்கள், 100 கிராமங்கள். சைக்கிளில் பிரயாணம் பண்ணி பல இடங்களுக்கு போகும்போது ஏற்றுள்ள ஆளுகள் இல்லை, அடிகள் உதகல். இப்ப கிராமங்களில் மக்களை எல்லாம் கடவுள் நேசிக்கிறார். இவருடைய பாபத்திற்காக இயேசு சிலுவை மரத்தில் மரித்தது சத்தியம். இனி கடவுளோட பாட்டில் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, நம்ம போய் சொல்ல வேண்டியதுதான். ஆ ஒரு பாரம் உந்துதல் எனக்கு வரப்பட்டது. இதனால 1970 ராஜஸ்தானில் உதயப்பூர் என்ற பட்டணத்தில் கடுமையான சூடு, அவிடைய ஒரு சிஎன்ஏ சர்ச்சில் உட்கார்ந்திருந்த போது சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறு நான் படத்தில் பார்த்தேன். ஸ்லைட் ஷோ காட்டி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 15,000 அடி உயரமுள்ள பனிமலையில் கூட பாதரட்சை போலும் இல்லாமல் ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களை தேடி போகிற மனுஷன் அவர் பேஷன். நாட் ஒன் டைம் 15 வருட அதிகம் பிராவசியம் அந்த நாட்டுக்கு கடந்து சென்றேன். அங்கு வந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் கண்டப்ப என் உள்ள உருகிட்டு என் பிறந்து வளர்ந்த இடங்கள் கிறிஸ்தவ மக்கள் கூட்டங்கள் எங்க பார்த்தாலும், ஆனா அழிந்து போற ஆத்மாக்கள் குறித்து ஒரு கவலை இல்லையே. தேவனே, எனக்கு ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தால் இப்படிப்பட்ட பக்தவான்களுடைய படங்களை நம்ம மக்களுக்கு காட்டி அவருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஊழி இல்லாத இடங்களுக்கு அவரை அனுப்பணும் என்னுள்ள ஒரு ஏவுதல் வந்துச்சு. 1971 லோகோஸ் என்ற கப்பலில் பிரயாணம் பண்ணி கல்ஃப் நாடுகளில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். லோகோஸ் டூலோஸ் லோகோஸ் ஹோப் இதெல்லாம் நான் இருந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஆர்கனைசேஷனுடைய ஷிப்ஸ். என்ற கேபின் ஏற்றும் பின்னாலே இருந்துச்சு புரப்பல்றவங்க நேர மேலே. அதனாலே நேரே ஜர்க்கிங் எடுத்து சீசுக்கு பிடிச்சு நான் டயர்டாக கப்பலுக்குள்ள படுத்து கிடைக்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம், எனக்கு ப்ரொஜெக்ட் வாங்கணும். அதுக்குள்ளே பைபிள் காலேஜ் உண்டு, அதுலேயும் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் கப்பல் தோகா துபாய் பஹ்ரின் இவ்வொரு நாடுகளிலும் போர்ட்டில் போயின்னு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச்சுக்காக வெளியில போவோம். போக முடியல, எந்த நோக்கம் எல்லாம் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு அவைலபிள் கிடைக்கும்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் போவோம். நல்ல நல்ல ப்ரொஜெக்டர் உண்டு, ஜெர்மன் மேட் யுஎஸ்ஏ மேட். ப்ராப்ளம், எனக்கு கையில் வாங்குறதுக்கு காசு இல்லை. என் விருப்பத்தை அறிஞா என் ஒரு ஃப்ரெண்டு பீட்டர்னு சொல்லி அவர் சொல்லி, பவுலஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த கப்பல் குவைட் நாட்டில் போவோம், அங்கே ரத்தத்துக்கு நல்ல நீங்கள் கொஞ்சம் ரத்தம் கொடுத்தாலே போதும், நிறைய காசு கிடைக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. இது என்ன பிரச்சனை? காரணம், ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போ ஒரு நர்ஸ் ஒரு சிறிய சிரிஞ்சு கொண்டு வந்து கையில் பிளட் எடுக்கிறது பார்த்துருக்கு. எந்த கையிலும் பிளட் எடுத்துருக்கு. ஞான் நினைச்சது இதை மாதிரி ஒரு சிரிஞ்சு கொண்டு வந்து ஒரு சிரிஞ்சு நிறைச்சி ரத்தம் எடுக்கும், கையில் நிறைய காசு தரும். ஈ சிந்தையோடு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் கப்பல் குவைத்தில் போயிட்டு குவைத்தில் போன பின்னாலே நான் லீவ் எடு லீவ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். லீவ் எடுத்து ரத்த பேங்கில் போனேன். டாக்டர்னோடு உட்கார சொல்லி உட்கார்ந்துருந்துச்சு. சொல்லி எதுக்கு வந்துச்சு சொல்லி ரத்தம் டொனேஷன் பண்ண வந்து சொன்னார். அவர் என்னை மாறி மாறி கீழ்மேல் பார்த்தேன். ஏன்னா இந்த சீசுக்கு பிடிச்சி வாந்தி எடுத்து சாப்பிடாம ரொம்ப டயர்டப்படுத்திருக்கிறேன். அவர் சொல்லி, தம்பி ரத்தம் வேண்டாம், நீ வந்து ஒழிக்க போன்னு சொன்னேன். நான் ஏன் ரத்தம் எடுக்கிறது இல்லை, இந்த ஒரே கவலை. வந்துட்டு ஒரே ப்ரேயர், ஆண்டவரே நாளை திரும்ப போகிறேன், ரத்தம் எடுக்கிறது ஏதாவது வழி பண்ணணும். எப்படியோ லீவ் வாங்கி செகண்ட் டே அங்கே போனேன். அப்போ வேறு டாக்டர் அவர் கொஞ்சம் இறக்கம் காட்டி கை காட்ட சொல்லி எடுத்து நேர்ஸை கூப்பிட்டு கையில் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி டாக்டர் கேட்டார் என்ன குரூப். நேர்ஸ் சொல்லி ஏ பாசிட்டிவ். டாக்டர் சொன்னால் இது கோமன் பிளட், இதே குரூப்பில் பட்ட ரத்தம் எங்கள் ரத்த வங்கியில் தேவைக்கு மிஞ்சி இருக்கிறதுனால ரத்தம் வேண்டாம்னு சொல்லி. நான் ஒரே ஷோர் ஆயிடுச்சு, ரத்தத்தின் குரூப்பை மாற்றி ஏதாவது வழி இருந்திருந்தா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருக்கேன், வழி இல்லை. திரும்பி கப்பல் போனேன். இப்போ ஒரு கப்பல் போர்ட்ல இருந்து ஓஷன்ல இறங்கும் போது கண்டிப்பா ஒரு டாக்டர் இருக்கணும். அப்ப இருந்த டாக்டர் எங்க நாட்டில் கேரளா சேர்ந்த ஒரு டாக்டர், அவரோட சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண, அவர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது. என்றால் அடுத்த 2 மாசம் சென்னையா திருமணம் முடிக்கணும், அது டாக்டருக்கு தெரியும். அது என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் நான் கப்பல் போயிருக்கிறேன், டாக்டர் தெரியும், கான்சிக்வன்ஸ் என்ன தெரியும். கடைசியில் என்ற கம்பல்ஷன் தாங்க முடியாமல் நீ போய் தொலைடான்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் தந்துச்சு. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருமாயி அதே பிளட் பேங்க் ஞான் போறேன். 3வது வேற டாக்டர் லெட்டர் காட்டினேன், என்ன பிளட் ரூமுக்கு கொண்டு சென்றார். என்ன நினைப்பல்ல, ஒரு நர்ஸ் வரும், ஒரு சிரிஞ்சு கொண்டு வந்து ரத்தம் கொடுத்துட்டு கையில காசு அள்ளி தரும். நான் பார்க்கும் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை, ஒரு நர்ஸ் வரும், எதுக்குன்னே தெரியாது. அப்பதான் தெரியும் இந்த பை நிறைச்சுதான் பிளட் எடுக்குவோம். நான் படுத்து கிடந்த இந்த பிளட் கீழே அந்த பிளாஸ்டிக் பை தொங்க போட்டு இந்த கையில அந்த ஊசி வச்சுட்டு நேர்ஸ் போயிட்டு இது 2, 4, 6, 8, 10, 12 அவன் சொல்லிட்டு இருக்கு. பின்னர் பிளட் ஃபுளோ ஸ்லோ ஆயிட்டு இடைக்கிடைக்கு நேர்ஸ் வந்து பார்க்கும். நேர்ஸ் சொல்லி இப்ப நீ கை பம்ப் பண்ணணும், கை எப்படி இப்படி பம்ப் பண்ணியா தான் இனி சங்கல ரத்தம் வரும். அப்பதான் எழுப்பி ஓட முடியாது. சாத்திரம் சொல்லுது, பவுலோஸ் நீ திருமணம் முடிக்க போகுது, ஆனால் திருமணம் நடக்காது. 2, சத்தானுடைய சடலவும் இந்தியை கொண்டு போய் இங்கே தான் குளிச்சுட்டோம். அவன் சாத்தானு தெரியும் எப்போ பேசணும். நான் சொல்லி சாத்தானே அநேக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அநேக சோர்ஸ் உண்டு, எனக்கு அந்த உயிர் இல்லாமல் மட்டுமில்லை, எனக்கு ரத்தம் கொடுத்த இயேசுக்காக இந்த உயிர் கொடுக்கறதுனால நான் சந்தோஷப்படுகிறேன். அதுவா நான் இறக்க வேண்டி வந்தால் ஒன்றை சொல்லும், இந்த பணம் என் உயிரின் கிரயம், இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு மிஷினரிக்கு இந்த பணத்தை கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி இயேசு பற்றி கேள்விப்படாத கிராமங்களில் அறையணும் சொல்லி இந்த கண்ணை மூடினே நான் பம்பு பண்ணிக்கொண்டே இருந்தேன். இந்த பிளாஸ்டிக் பேக் ஃபுல்லாகி அது தூக்கி கொண்டு போகிற காழ்ச்சை கண்டு என் உள்ளம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என்னை டயர்டு மாறதுக்காக ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேறு பாகத்து தே கெப்டிட்டு. அப்போ நான் நேர தலைய நாளே போய் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ட் பார்த்து வச்சுருந்துச்சு, ஜெர்மன் அக்ஃபா ப்ரொஜெக்ட், செமி ஆட்டோமேட்டிக், நல்ல ப்ரொஜெக்ட். அப்போ நான் நினைச்சிச்சு ஈ ஜூஸ் குடிக்க போனால் அந்த டைமில் யாராவது ப்ரொஜெக்ட் வாங்கியால் பிளட் கொடுத்ததுனாலும் பிரயோஜனம் இல்லை, அதனால ஜூஸ் பின்னே குடிப்போம், ப்ரொஜெக்ட் வாங்க போவோம். நேரே ப்ரொஜெக்ட் வாங்க போய் குவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிளண்டி அப்படின்னா அக்குரேட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் கிட்டியோ அதே அமௌண்ட்டுக்கு அந்த ப்ரொஜெக்ட் வாங்க. ப்ரொஜெக்ட் வாங்கி இந்தியக்கு பெட்டி கொண்டு வந்தப்போ கஸ்டம்ஸில் என்ன பிடி பட்டுச்சு. என்னோட கிட்ட அந்த பெட்டியான் சொல்லி இது ப்ரொஜெக்டர் டியூட்டி கட்டணும். அன்றைக்கு தான் டியூட்டி உங்களோட வேடை முதல் நான் கேட்குறேன். நான் கேட்டேன் சார் டியூட்டி என்ன சார், எவ்வளோ காசுக்கு வாங்கிட்டு நான் சொல்லி அந்த அமௌண்ட் இத்தனை டினார், அவ்வளோ டினார் கட்டணும், இது டியூட்டி கட்ட இறக்க முடியாது. நான் எல்லா கதையும் சொல்லிட்டு எப்படி வாங்கினேன் சொல்லி இந்த மாதிரி நிறைய கதைகள் மக்கள் சொல்லுவாங்க. காசு என்ன கட்டி எடுத்துட்டு வரல வச்சுட்டு நான் என்ன விட்டாலே போதும். நான் அந்த கஸ்டம் ஆஃபீஸோட வெளியில் வந்து ஒரு சுவரோடு சாரி என் உள்ளத்து கடவுள், கடவுளே எந்த பாட்டில் நான் என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் அந்த ப்ரொஜெக்ட் எனக்கு நீ கிருபையாக தரணும். ஒரு 5 மினிட் சென்று அந்த கஸ்டமர் சென்று கூப்பிட்டு சொல்லி தம்பி டியூட்டி கட்ட வேண்டாம் எடுத்துட்டு சொல்லு. என் லைஃப் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி கடலோர பகுதிகளில் டார்கெட் கன்னியாகுமரி டு கல்கட்டா, கன்னியாகுமரி டு பாம்பே, ரிஜெக்டட் பீப்புள், நோபடி வாண்ட்ஸ் டு கோ தேர். ஈ மக்களிடையில் ஊழியம் பண்ணணும். ஈ ப்ரொஜெக்டர் உபயோகிச்சு 1000 கணக்கில் 10000 கணக்கில் மக்கள் கரண்ட் இல்லாத இடங்களில் ஈ ப்ரொஜெக்டர் பேட்டரி மூலம் ஆப்ரேட் ஆகும். தியேட்டர்களில் ஒரு ஸ்கிரீன் வலிச்சு கட்டி இன்றைக்கு ஈவினிங் ஃபிலிம் போடணும் சொன்னால் மக்கள் திரளான கூட்டமாக உட்கார்ந்துட்டு கண்டு உள்ளது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி ஊழியங்கள் நாங்கள் பண்ணி வரவே ஒரு நாள் கருத்தர் சொன்னார், பவுலோஸ் ஞான எனக்கு ஐ வில் அப்பியர் பிஃபோர் யூ, ஞானது பிரத்யட்சப்படும். அந்த மாசம் டேயும் கர்த்தரனோடு சொன்னார். நான் நினைச்சது கர்த்தரே நித்திதையில் பரலோகத்தை மட்டும் சந்திக்க முடியும், அவர் வாக்கு மாறாதவர், சொல்லப்பட்ட டேயில் என்ற அறையில் ஆண்டவர் அப்படி வெள்ள நிலை அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நீண்ட முடியோடு அவர் முகம் சோபையுள்ள முகம் மெதுவாய் நடந்து வந்தார். அவனை டச் பண்ணினார், என்னோட பேச தொடங்க அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு ஒளி என்னை சுற்றி மின்னி இட் இலிமினேட்டட் மை பாடி, எனக்கு எத்தனையோ கேள்விகள் கேட்கணும் என்று எனக்கு உண்டு. ആ ഞാൻ ഒരു ശക്ത മനുതനെ പോലെ ആയിട്ട് എന്നെ പറ്റി, എന്റെ പർപ്പസ് പറ്റി, എന്നെ പറ്റിയുള്ള കർത്തർ നോക്കത്തെ പറ്റി പല കാര്യങ്ങൾ ചൊന്ന പിന്നാലെ എന്റെ തോളിൽ തൊട്ട് പേശിയ കർത്തർ വന്ന മാതിരി ജെന്റില പോയിട്ട് അവരുടെ കണ്ണുകൾ അഗ്നി ജോലിക്കൊത്ത കണ്ണുകൾ ഒറ്റ നോട്ടത്തിൽ അവർക്ക് എല്ലാം തരും. അതുവരെ യേശു ഇപ്പോ അതവിടെ ഇന്ത്യക്കും ഉലകത്തെ ആണ്ടുകൊണ്ട് ജീവനോടിരിക്കുന്ന യേശു ഒരു ചേഞ്ച് എന്റെ ഉള്ളത്ത് വരപ്പെട്ടു. അവരുടെ എല്ലാ വാർത്തകളെയും നമ്പലാം, അവർ ചൊന്നാൽ സത്യം. ഇപ്പടി ഇരിക്കുമ്പോ താ 1979 കർത്തരനോട് പേശുറ പൗലോസ് ഞാൻ നേരത്തെ ചൊന്ന മാതിരി വിഷൻ പ്ലസ് വോയിസ്, നിനക്ക് 200 രൂപ വരും, ആ രൂപ രാമേശ്വരമിന്റെ ഐലൻഡിൽ പോകുന്നതുക്കാ. മൊഴി തിരിയാതെ ഒരു ചർച്ചില്ല, ഫ്രണ്ട്സ് ഇല്ല, തെരിഞ്ഞവർ ആരുമേ ഇല്ല, പിള്ളേർക്ക് സ്കൂളില്ല, നല്ല ഹോസ്പിറ്റലില്ല. ടു ചോയ്സ്. അനേക ദൈവശബ്ദം കേൾക്കറാഹ്, ഒരു ചില മക്കൾ കീഴ്പ്പെടുകറാഹ്, ചില മക്കൾ കീഴ്പ്പെടുകറില്ല. സത്യം കേൾക്കുന്നതിലല്ല മുഖ്യം, ആണ്ടവരെ കീഴ്പ്പെടുകളിൽ താൻ മുഖ്യം. ആമേൻ. അപ്പോ ഇത് കർത്തർ പേശുമ്പോ അത് കീഴ്പ്പെടാമെ ഇരിക്കുന്നത് അനേക തടകൾ. എന്റെ മൂത്ത മകൻ 2 പഠിച്ചിട്ടിരിക്കുന്ന അവന്റെ പേര് ബില്ലി ഗ്രഹാം. 2 മകൻ 1 പഠിച്ചിട്ടിരിക്കുന്ന അവന്റെ പേര് ഇസ്രായേൽ. 3 മകൾ സൂസൻ, അവൾ 2.5 വയസ്സ്. എന്റെ മനവി 8 മാസം പ്രഗ്നന്റ്. ഈ ടൈമിലെത്താ അന്ത് ദ്വീപക്ക് പോകണം കർത്തർ ചൊല്ലുന്നു. ക്രിസ്മസ് പരീക്ഷയ്ക്ക് 1 വാരം മുന്നാലെ, 1 വാരം വെയിറ്റ് പണിയാൽ പിള്ളേർ ക്രിസ്മസ് പരീക്ഷ നടക്കും. ഇനി ഒരു 3 മന്ത്സ് കൂടെ വെയിറ്റ് പണിയാൽ മനവിക്ക് ഡെലിവറി എല്ലാം ആകും, സുഖമായിട്ട് പോകലാം. കർത്തരെ ഉടനെ കീഴ്പ്പെടുവതാ, കൊഞ്ചം പിന്നാലെ കീഴ്പ്പെടുവതാ. ഇപ്പൊ നമ്മൾ ട്രാഫിക് ജാമിൽ നിൽക്കുമ്പോ, സിഗ്നൽ നിൽക്കുമ്പോ ഗ്രീൻ ലൈറ്റ് കത്തിയാൽ ഉടനെ പോവാതാ, കൊഞ്ചം ചെണ്ട് പോവാതാ, ഉടനെ പോവും. ആമേ. ആണ്ടർ എപ്പോ ചൊല്ലുമോ അപ്പൊ കീഴ്പ്പെടിയണം. ഇറ്റ് വാസ് എ ഫൈറ്റിംഗ്, ഇറ്റ് വാസ് എ ബാറ്റിൽമെന്റ് മൈൻഡ്. ഒരു ചർച്ച ഉള്ളിടത്ത് ഇന്ത്യക്ക് ട്രാൻസ്ഫർ കൊടുത്തപ്പോൾ മക്കൾ വരുമ്പോ അവർ അങ്ങനെ എവിടെ വരുമാനം ആയിരിക്കും ഇതൊക്കെ വരുമ്പോ. ഒരു ചർച്ചില്ല, ഒരു വിശ്വാസം ഇല്ല. ഞങ്ങൾ പോറത് മുന്നാലെ പോയ ഒരു മിഷണറിയെ അവർക്ക് തമിഴ് തിരിയും. ഫസ്റ്റ് ഡേ പ്രീച്ച് പണ്ണിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ സൂക്ഷ്മ വിരോധികൾ മുടിയെ പിടിച്ച് മറ്റൊന്ന് കഴുത്തി അറുത്ത തലയെ കൊണ്ടുപോയി അങ്ങോട്ട് മുഖ്യമാന ഒരു വൈരാഗ്യം അവനെ കോയിലുക്കുള്ള വെച്ചാർ. അതേ സെയിം പീപ്പിൾ ചലഞ്ച് മീ, വി വിൽ കട്ട് യുവർ ഹെഡ്. അപ്പൊ ദേവനെ കീഴ്പ്പെട വരുമ്പോ അത് കീഴ്പ്പെടക്കൂടിയ ബലനയും കർത്തർ തരുവാർ. നീ കടലിലെ നട എന്ത് പേരോട് ചൊന്നാൽ നടക്കുന്നതുക്കുറിയ ബലനയും കർത്തർ കൊടുപ്പാർ. എങ്കിൽ അറിയാതെ ആവിയിലെ ഉന്തുതൽ അങ്ങ് പോകണം. ഞാൻ മനവിയോട് ചൊല്ലി, മനവി നീ ഇങ്ങേ നിന്റെ പ്രസവത്തെല്ലാം പറഞ്ഞ ഫസ്റ്റ് പോയി പത്തിട്ട് ചൊല്ലി, നാളെ എന്റെ ഡെലിവറി എന്നെ തിരിഞ്ഞാലും ഇന്ത്യക്ക് കർത്തരങ്ങൾ എങ്ങനെ എങ്കെ അനുപ്രദോ അങ്ങ് ഉങ്ങളോട് ചേർന്ന് പറഞ്ഞ് ഞാൻ റെഡി. വെയിറ്റ് പണി പോസ്റ്റ് വിട്ട് വന്ന ഞാൻ കേട്ടാൻ, സാർ 200 മണിയാറ നോക്കി, കറക്റ്റ് 200 രൂപ. ജോയ്ക്കുട്ടി ചക്കോ ചോറ്റാനിക്കര, സെയിം അഡ്രസ്, സെയിം മാൻ, സെയിം സിറ്റി. ദേവനൊന്ന് ചൊന്നാൽ അത് നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ വന്നു ചേരുന്നത് 2 കാര്യങ്ങൾ നമ്മ പാർട്ടിൽ ഉണ്ട്. 1 പെർസുവറൻസ്, 2 ഫെയ്ത്ത്. നീടിയ പുറമേയും വിശ്വാസത്തോടെ കാത്തിരിക്കണം. ചിലപ്പോൾ ചൊല്ലുന്ന കാര്യങ്ങൾ ഉടനെ നടക്കാതെ, അതിനാൽ മറന്നുവിടക്കൂടാതെ, പോയല്ലേ, ഇറ്റ് വിൽ ഹാപ്പൻ. ആമേൻ. പിള്ളകളെ കൂപ്പിട്ട് സ്കൂളിൽ കൊണ്ടുപോയി ടീച്ചറെ കാട്ടി, ആ സ്കൂളിന്റെ പ്രിൻസിപ്പാൾ എന്റെ ഓൺ കസിൻ, കസിൻ ചൊല്ലി പിള്ളേരുടെ എതിർകാലത്ത് കെടുക്കക്കൂടാതെ അന്ന് പിള്ളകളെ കാട്ടി തിരുമ്പി വന്ന് ഞങ്ങൾ എല്ലാം പാർസൽ പണി വീട് പൂട്ടി ചാവി അമ്മ കയ്യിലെ കൊടുത്തു. അമ്മ കേട്ട്, പൗലോസ് നീ പോലെ ഇടത്തില്ല വിലാസത്തിത്ത. അമ്മ വിലാസം തരിക, ഇനി ഉയരങ്ങളെ പാർക്കുമോ എന്റെ ഇവനക്ക് തരിക. കർത്തർ പോക ചൊല്ലുകാർ, ഞങ്ങൾ കീഴ്പ്പെട്ടേ ആകണം, വേറെ വഴിയില്ല. അമ്മ എങ്ങളെ ജപിച്ചനുഭവിട്ട പ്രയാണ അനുപ്രദക്ക് യാരുമേ വരവില്ല. ഞങ്ങൾ കൊഞ്ചം പണം ബാങ്കിൽ ഇരുന്നിച്ചു, അന്ന പണം ബാങ്കിൽ റിമെയിൻ പണിയാൽ പോരിടത്തിൽ വറമയും തുയരവും വരുമ്പോ വെക്കേഷനുക്ക് തിരുമ്പി വരക്കൂടിയ ടെംപ്റ്റേഷൻ വരാം. അത് നനച്ച് ബാങ്കിലെ പണത്തെ വിഡ്രോ പണി ക്രൂസുകൾ നടത്തി മുടിച്ചിട്ട് ആ ഒരേ ഒരു വഴി പ്രയാണം ചെല്ലും. അന്ന് ഊരിൽ പോയി ഷെയർക്ക് അന്ന ചലഞ്ചോടെ പോകെ കർത്തർ കൃപയളിത്ത. ആണാ 10 ലക്ഷം രൂപ കയ്യിലുള്ളത് ഇവിടെ പെരിയ സമാധാനം. മോശയും ഇസ്രായേൽ മക്കളും പ്രയാണം പണ്ണുമ്പോ തേവകൾ ഏറാളം. മോശയുള്ള ഒരേ ഒരു കാര്യം, കടവളെ നീർ എഴുന്തരളും, എങ്ങൾക്ക് മുന്നായി പ്രയാണം പണ്ണു. നീർ എങ്ങൾക്ക് മുന്നായി പ്രയാണം പണിയാൽ എങ്ങ തേവകളെല്ലാം നേരെ സന്ധിപ്പ. അനേക കേൾവികൾ എന്നെ നടക്കും, അതൊക്കെല്ലാം ഒരേ ആൻസർ, ഗോഡ്. ആമേൻ. എന്റെ മനവിയും 3 ചിന്ന പിള്ളകളെ അവിടെ എല്ലാ ടോയ്സ്, എല്ലാ സ്കൂൾ ബുക്സ്, എല്ലാ വിളയാട്ട് സാമാനങ്ങളും എല്ലാം ചാക്കിലെ കെട്ടി, പണ്ടം പാത്രം പണ്ടങ്ങളെല്ലാം പായകൾ எல்லாம் பைக்கில் கட்டி மூடையாய் கார் பேட்டரி ப்ரொஜெக்டர் ஓட்டுறதுக்கு மைக் செட்டுகள் எல்லா சாமானங்களும் ஆகி நாங்கள் நாகர்கோவிலில் வந்தோம். கிட்டத்தட்ட 5 பஸ் மாதிரி கேறணும். டாக்ஸி பிடிச்சி போகிறது கை காசு இல்லை. டாக்ஸி பிடிச்சி போயால் காசு முடிஞ்சிடும். எப்படி அதை தீமுக்கு ஏற்றணும்? அந்த ரோடு படுமோசமான ரோடு. அது பிரயாணம் பண்ணியால் கர்ப்பிணிகள் பிரயாணம் பண்ணாது. அந்த மாதிரி உள்ள குண்டு குழி உள்ள ரோடே எத்தி பிரயாணம் பண்ணி ஏதாண்டு ஹாஃப் தூரம் மனைவி நின்று வந்தான். அந்த தீவில் ஒரு அன்றைக்கு பாம்பன் பாலம் இல்லை, அதுக்கு முன்னாடி ட்ரெயின் மார்க்கம் மண்டபம் தான் ஒரு இடம். அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணி ஒரே குளிர், அங்கே குளிரிக்கும் தெரியாது. அடுத்து பிற்றநாள் ட்ரெயினில் ஏறி நாங்கள் ராமேஸ்வரத்து போகிறோம். ராமேஸ்வரத்து போகும்போது கையில் மொத்தம் பணம் 5 ரூபா, 5 ரூபா ஒரே வெறும் 5 ரூபா. ஆனால் எங்கள் ஒரு கவலையுமே இல்லை. ஏலியாவின் கடவுள் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாங்கள் எங்கே இருக்கிறது எங்கள் கடவுளுக்கு தெரியும். ஆமே, எந்த சேட்டலைட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும். அப்போ ஒரு நைட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கியிருந்தோம். எங்கே தங்கு தெரியாது. அந்த 5 ரூபா முடிஞ்சிச்சு இட்லி வாங்கியதும். பின்ன கையில் காசு இல்லை. மீன் பேக் பண்ணுற ஷெட்டுகள் ஏராளம். அந்த ஷெட்டுகள் இல்லை ஒரு ஓனரை கண்டு, நீங்கள் மீன் பேக் பண்ணணும், நாங்கள் வெளியில் இருக்கணும், நீங்கள் போனது பின்னால் எங்களுக்கு உள்ளே உட்காந்துருக்க பெர்மிஷன் தருமானு கேட்டுச்சு. ஆமான்னு சொல்லி ஒரே மீன் வாடை. அவர் மீன் பேக் பண்ணணும், எங்கள் பிள்ளைகளை தென்னு மரத்தின் கீழே வச்சு கொண்டு வந்து பாடப்புக்கு புஸ்தகத்து அதில் இருந்து பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கறது. பிள்ளைகள் படுத்தம் இழந்துச்சு ஸ்கூலில் போடுறதுக்கு. அங்கே அதை சொல்லிக் கொடுக்கறது. தமிழ் மொழி எங்களுக்கு தெரியாது. அதனாலே ஒரு அட்டை வாங்கி அட்டையோட மேலே வெள்ள பேப்பர் ஒட்டி கோடு போட்டு தமிழ் பைபிளில் வசனங்கள், இயேசுங்களை நேசிக்கிறார், இயேசுன் ரத்தம் சகல பாபம் போக்கு உங்களை சுத்திகரிக்கும், கர்த்தர் இயேசு விசுவாசி அப்போ நீங்கள் கூட ரட்சப்படும், பெரிய அக்ஷரத்தில் அது தமிழ் நோக்கி வரைக்கும். வரைச்சு சாக்கு நூல் கட்டி கழுத்தில் தொங்க போட்டுட்டு பெருசு பெருசாயிருக்கும், தொங்க போட்டுட்டு நடக்கும்.
1: ஒன்று, நீங்களே ஒரு வசன போர்டை கிரியேட் பண்ணி தமிழ் தெரியலனாலும் ஒரு படம் வரைகிற மாதிரி அந்த எழுத்துக்களை வரைஞ்சி உங்கள் கழுத்தில் முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த வசன அட்டைகளை போட்டுக்கிட்டு நீங்கள் நடப்பீங்க.
2: எனக்கு அப்படி ஒன்று, எந்த மனைவிக்கும் ஃப்ரெண்டிலும் பேக்கில் ஒன்று, பிள்ளைகளும் சின்ன சின்ன அட்டைகள். சும்மா தானே போகுது, இது ஃப்ரெண்டில் கிடக்கிறதுனால நமக்கு என்ன, நமக்கு எந்த நஷ்டம் இல்லை.
0: வா பாஸ்டர், உங்கள் வைராக்கியத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமித்து போயிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் பாஸ்டர். அதற்கு முன்பதாக லெட்ஸ் கோ ஃபார் ஷார்ட் பிரேக்.

0: வெட்கமா என்ற இசை தொகுப்பிலிருந்து சகோதரன் ராஜுவுடைய குரலில் இனிமையான பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவால் நிறைந்த தெய்வ ஊழியம். இன்றைக்கும் தன்னுடைய சாட்சியின் மூலமாய் நம்ம அநேகரை அவர் சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு பேசுவோம்.
1: இன்றைக்கு பாஸ்டர், நிறைய பேர் இதே போல தூங்குகிறார்கள். வைராக்கியம், அக்னி, we start as a fire. பவுலை போல, பாஸ்டர் பவுலோஸை போல இப்படி தொடங்கி, ஆனா இன்றைக்கு நீங்க ஆரம்ப ஊழியத்தில பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கு அதை விட அக்னி அதிகமாயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையில பாக்குறது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள், சோதனைகள், சேலஞ்சஸ் வரும் பொழுது கொஞ்சம் அந்த அக்னி அப்படியே அவிந்து போறத பாக்குறோம். சரி, எனக்கு ஊழியம் வேண்டான்றத பாக்குறோம். இதனுடைய ரகசியம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஊழியத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? ஏன்னா சாதாரண காரியம், உங்க லைஃபே த்ரெட்டன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய முறை, இல்லையா பாஸ்டர்? சோ எப்படி, என்ன ரகசியம் இவ்வளவு நீங்க இன்னும் அக்னியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
2: இது விசேஷமான கேள்வி. இந்த விருப்பம் எல்லா மக்களும் இயேசுவை அறியணும். இயேசு எல்லா மக்களுக்காக அவட செய்த பாவத்திற்கு என்ன பெனல்டி, என்ன தண்டனை கிடைக்கணுமோ, இத்தண்டனை இயேசு பெற்றார். இவர் தண்டிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்கும் ஃப்ரீடம் இயேசு கொடுத்துச்சு. அதை போய் சொல்லணும், ஆ ஒரு உந்துதல். ரெண்டு, என்ற இ விஷன் இதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற ஒரு துணவு எனக்கு தேவை என்று திருமணத்துக்கு முன்னாலேயே நான் யோசித்தேன். அல்லாவிட்டால் இப்போ எருவ மாடையும் பசுமாடையும் ஒருமிச்சு கட்டியால் ரெண்டு ரெண்டு இழுத்துட்டு போயிடும். என்ற இதே விஷனுக்கு ஏற்ற ஒரு துணவி கிடைக்கிறதுக்காக நிறைய நாள்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். சொல்லி, ஆண்டவரே, எனக்கு நீ தருகிற ஒரு துணவி, அவள் இதே விஷன் உள்ளவளாக இருக்கணும், இயேசுக்காக பாடுபடக்கூடிய ஒருத்தியாக இருக்க வேண்டும். உலகத்து சொத்த சுதந்திரங்கள் அல்ல முக்கியம். ஏன்னா முக்கியம், ஆண்டவரே, நான் நேசிக்கிறவரோட முக்கியமாக நேசிக்கணும் என்று நான் பிரேயர் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு தந்தது ஊழியத்திற்கு இவ்விஷனை காத்து விடுறதுக்கும் பெரிய ஹெல்ப்பாய். இந்த மனைவி ஒரு ஹிந்து குடும்பத்தில், வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். அவரோட மாமா இன்றைக்கு ஒரு பூசாரி இருக்கிறார். அவரோட அப்பா அம்மா 13, 14 இந்த வயசுகள் இறந்துச்சு. ஆனால் ஆண்டவரே கண்டுகொள்ள ஒரு சாக்கியம் எப்படியோ அவருக்கு கிடைச்சிச்சு. இதனால் படப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நான் தொடர்ந்து சொல்றேன். ஒரு 50 லட்சம் ரூபாயையும் ஒரு பூதத்தையும் கொண்டு வருகிறத விட ஒரு பரிசுத்தாவி நிரம்பி ஒரு மனைவி கிடைக்கிறது ஊழியத்திற்கு பெரிய சிலாக்கி. நீங்கள் சோர்ந்து போகும்போ அவளுங்கள உற்சாகப்படுத்தல. இன்றைக்கு மக்கள் அதை பார்க்கறது இல்லை. இன்றைக்கு மக்கள் ஏபிசிடி பார்க்கிறாங்க. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன். தேவ சித்தத்தையே பார்க்கறது இல்லை. நான் மேரேஜுக்கு முன்னாலே நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் தான் இப்பெண்மணியை திருமணம் பண்ணுறது என்று தேவன் ஒரு விஷனை அவளுக்கு காட்டணும். அல்லாவிட்டார் இந்த ஊழியத்தை சேர்ந்து போக முடியாது. கஷ்டமான ஊழியம். அப்ப அவளுக்கே தெரியும், கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் தெய்வம் தான் நினைச்சது. என்ற அண்ணாச்சி, என் அப்பா, என் அம்மா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து பேசும்போது இவளுடைய இந்த கேள்வி கேட்டேன். நான் தான் நின்று திருமணம் முடிக்கிறதா ஏதாவது கேள்வி, ஏதாவது விஷன் பார்த்திருக்கா? அவள் சொன்ன பதில் இல்லைன்னு சொன்னான். இப்ப நான் சொல்லி, அப்போ இது யோசித்தம் இல்லை, இந்த பிரேயர்ல இது ஒரு பாயிண்ட். அப்போ தேவன் இது நீ தான், ஞான் தான் நின்று திருமணம் முடிக்கிறது என்று காணாததுனாலே இந்த ப்ரொபோசல் கேன்சல், நீ வேற ஏதாவது ப்ரொபோசல் பார்த்து போச்சு. ஞான் பிரயாணம் பண்ணி திரும்பி நோர்த்தன் ஊழியத்துக்காக போறதுக்கு ட்ரிவாண்டத்தில் இருந்து ட்ரெயின் பண்ணி நான் பண்ணிட்டே இருக்கிறேன். எர்ணாகுளம் குச்சி பகுதி போயிட்டே இருக்கும்போ என் ஞாபக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தூக்கம், நல்ல டயர்டு, தூங்க போறோம், தூக்கம் வர இல்லை, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆறு சொல்ற மாதிரி எல்லா கண்டிஷனையும் பார்க்காத, ஆனா அந்த பெண் அந்த திருமணம் முடி இந்த யாரும் பேசுற மாதிரி நான் சொல்லி, இல்ல ஆண்டவரே, நான் நல்ல விருப்பத்துக்கதான சொல்லியிருக்கு, ஆனா கடைசியில் ஞான் சரண்டர் ஆகி நான் சொல்லி, சரி ஆண்டவரே, நல்ல தூக்கத்தை தந்தா இதே போதும், ஒரு சைன், இவள் தான் என்ற மனைவியாய் நீ தருகிறது என்று சொல்லி இது சொல்லி படுத்ததும் எர்ணாகுளத்து ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு நான் எழும்பவே இல்லை. அங்கிருந்து மக்கள் என்ன எழும்பிட்டு இப்போ திரும்பி வந்து திருமணம் எல்லாம் முடிச்சு சில நாள் பின்னாலே மனைவி கேட்டேன், உண்மை சொல்லு, நீ தரிசனம் பார்த்துச்சா இல்லையா, இனி என்ன மனைவி பேசுவாங்க? அவள் தரிசனம் பார்த்தா இல்லை என்று.
1: நிச்சயமா நிச்சயமா அன்பு சகோதரிகளா நம்ம பேசுவோம். சிஸ்டர் பிரைஸ் தி
3: லார்ட்.
1: ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துல பாஸ் உங்க கையில குடுத்துட்டு தப்பிச்சிட்டாருன்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம் தெரியல. பாருங்க என்ன ஆச்சு, நீங்க உண்மையிலேயே தரிசனம் பாத்தீங்களா என்ன?
3: நான் தரிசனம் பார்த்தேன். பட் அந்த நேரம் பப்பா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட கேட்கும் போது அந்த தரிசனத்தை குறிச்சு எனக்கு ஞாபகமே இல்லாம இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். நான் வந்து என்னுடைய நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவள். 11 பேரோடு கூட பிறந்தது. நான் தான் கடைசி மகள், 11வது. அம்மா அப்பா என்னை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க.
1: கடைசி பிள்ளைன பொழுது சகோதர சகோதரிகள் கிட்டே ரொம்ப செல்லம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரின்றதை விட வீட்டில் ஒரு பாப்பா ஒரு குழந்தை இப்படிதான் இருந்திருக்கும்.
3: ஆமா, எல்லாரும் என்னை நேசித்தாங்க. நானும் எல்லாரோடும் நேசமா இருந்தேன். நான் எனக்கு காணப்பட்ட தெய்வம் அம்மா அப்பா என்று சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இந்த அம்மா அப்பாவோடு ரொம்ப பாசமா இருந்தது. ஏன்னா 13-14 வயசுல எங்க அம்மா அப்பா இறந்ததோடு கூட இனி இந்த உலகத்திலே வாழ்க்கையே வேண்டாம், எப்படியாவது இந்த உலகத்தில் நின்று மறிக்கணும் என்றுள்ளதான அந்த ஒரு சிந்தனை எங்க உள்ளத்திலே வந்தது. அந்த சிந்தனை என் உள்ளத்திலே வந்ததுல இருந்து எப்படியாவது சாக வேண்டும், தற்கொலை பண்ண வேண்டும் என்றுள்ள விருப்பம் அடிக்கடி எனக்கு வரும். ஏன்னா அது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாமலே அப்படியே வாழ்க்கை கடந்து விட்டு கொண்டே இருந்தது. என்னால இந்த இயேசுவை குறித்து பல போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் நினைத்தேன், எனக்கு 33 கோடி தெய்வங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் இனி ஒரு இயேசு சுவாமி கூட வேணுமா என்று சொல்லி கேள்வி கேட்பேன். ஏன்னா எனக்கு சின்ன பிராயத்திலேருந்து இயேசு சுவாமியே ரொம்ப பிடிக்கும். காரணம் இயேசு சுவாமி நல்ல அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டதுனால ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இயேசு சுவாமி எப்படி ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியாது, இவ்வளவு தெய்வங்கள் நமக்கு இருக்கே என்று சொல்லி நினைத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா எங்க அம்மா அப்பா இறந்த பிறகு வாழ்க்கையில வந்ததான அந்த பயங்கரமான என்னுடைய மரண பள்ளத்தாக்கில் போகிறதான அந்த நேரத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் நின்று எனக்கு கேள்விப்பட்டது, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற போல சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது உலகத்துக்கு கொடுக்க முடியாது, உலகத்துக்கு எடுக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கேட்ட போது அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கும் என்றா ஏன் அந்த இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்திலே வந்தது. என்றால் ஒரு நாள் 1968 அக்டோபர் 11 இரவில் ஒரு சனிக்கிழமை நான் ஒரு மீட்டிங்ல சந்திக்கக்கூடியதான ஒரு நேரம் எனக்கு வந்தது. அந்த பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணினாங்க, மனுஷனுக்கு 2 வழி வைத்திருக்கிறது, ஒன்று விசாலமான வழி, அதனுடைய என்று வந்து நித்தியமான நரகம், என்றால் ஒரு அடுத்த ஒரு வழி இருக்கிறது, இடுக்கும் நெருக்கமான வழி, அதனுடைய என்று நித்திய ஜீவன், அல்லாவிட்டால் மோட்சம், இது ரெண்டுல எது வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி என்னோடு கேட்கறது போல எனக்கு தோணுனது. அந்த நேரம் எனக்கு வந்து 17 வயசு. அப்ப நான் என்னுடைய உள்ளத்தில 16 முடிந்து 17 நான் பிரவேசிக்கிறேன். அந்த நேரம் என் உள்ளத்தில வந்ததான ஒரு காரியம், இப்பவுமே நான் அந்த இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு 60 வயசெல்லாம் போன பிறகு நல்ல ஒரு வயசு சென்ன சமயத்துல நம்ம இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் இயேசு சுவாமி ஏத்துக்கிட்டா பரிசுத்தமா வாழ வேண்டும், விசாலமா வாழ முடியாது என்றுள்ளதான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நான் ஒரு சைடுல யாரோ சொல்லுகிறாங்க, நீ ஒரு பாவி, இன்றைக்கு நீ மரித்தா நரகத்துக்கு தான் நீ போவா என்று சொல்லி ஒரு காரியம் என்னுடைய மறு சைடுல பேசப்படுகிறது. எனக்கு தெரியல, நான் வந்து ஜெபிக்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர் என் உள்ளத்தில வந்து யாரோ எங்க இருதயத்தில குத்திட்டு நீ பாவி பாவி என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. எனக்கு என்ன அறியாம கண்களை அடைத்து நான் ஜெபிக்க தொடங்கின. ஆண்டவரே என் பாவத்தை நீ மன்னி, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி அப்படியே கத்தி ஜெபித்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய முன் பகுதியில இருந்து ஒரு பெரிய கருத்த பாறை அப்படியே மாறி மாறி போறதாயிட்டும். அந்த இடத்திலே மத்தியான நேரத்திலே நாம் உயரத்திலே பார்த்தா சூரியனை நாம் பார்க்க முடியாத விதத்திலுள்ள அந்த ஒரு ஒளி எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த ஒளி என்னுடைய உள்ளத்தில் வந்ததும் என் வாழ்க்கையில் இருந்ததான அந்த கவலைகள், வேதனைகள், மறிக்கணும் என்னுள்ள எண்ணங்கள், தாய் தப்பன் இல்லையே என்றுள்ளதான அந்த ஏக்கம், இதெல்லாம் மாறிவிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்குள்ள வந்து நானே ஒரு வீட்டில் சாகிறது போல உள்ளதான அனுபவம் என் உள்ளத்திலே வந்தது. எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்திலே வந்தது. அப்போது என்னுடைய சகோதரங்கள் என்னோட கூட இருந்தா, என்னுடைய ஒரு சகோதரி கூட என்னோட கூட இருந்தாங்க. அவங்க என்னப்பா உனக்கு என்ன சம்பவிச்சதுன்னு நான் சொல்ல தொடங்கினேன். எனக்கு இப்படி உள்ள காரியங்கள் சம்பவித்தது என்று பிற்றான் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிலே நானே வளன்றிய கடன் சென்று நான் எழும்பிய இயேசுவை பற்றி சொன்னேன். எனக்கு இயேசு சமாதானம் தந்திருக்கிறார், இல்லாவிட்டால் நான் மறிக்க வேண்டும் என்று நினைத்து வேதனையோடு கூட இருந்தேன். இயேசு என் பாவத்தை மன்னிச்சார் என்று சொல்லி சபையில சொன்னேன். திங்கட்கிழமை நான் ஸ்கூலிலே கடந்து சென்றேன். ஸ்கூலில் போகும்போது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இல்லாவிட்டால் இந்த சினிமா கதைகளும் ராணி குமுதம் குங்குமம் இப்படிப்பட்டதான கதைகள் கேட்கறதுக்காக ரொம்ப நான் அவங்களோடு கூட போயிருப்பேன், இந்த வேதனைகளை மறக்கிறதுக்காக. ஆனால் இந்த திங்கட்கிழமை நான் கடந்து சென்று அவங்களோடு சேர்ந்து இப்படி உள்ள காரியங்கள் கேட்க நான் போகல. என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினது, என் வாழ்க்கையில் இருந்த வேதனை எடுத்து எனக்கு சமாதானம் தந்ததான கதைகளை, இயேசுவை பற்றி உள்ள கதைகளை சொல்ல தொடங்கிட்டேன். என்னுடைய பேரு சரோஜினி. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்ன சரோஜினிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் சம்பவிச்சிருக்கிறதே என்று சொல்லி சொன்னாங்க. வீட்டில் என்ன சரோஜம் என்று கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த சகோதர என்னோட கேட்கக்கூடிய என்னுடைய சாட்சியை கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்னை சுற்றி அப்படியே வளர்ந்திருந்து அதெல்லாம் கேட்டு கொண்டு இருந்தாங்க. அதிலே ஆண்டவர் கிருபையினால சில நாளுகளுக்கு அப்புறம் மூன்று சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க தேவ கிருபையினால். என்றால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. வீட்டில் ரொம்ப பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கை சம்பவித்ததுனால என்னுடைய வீட்டுக்காரர் எல்லாம் எனக்கு எகன்ஸ்டா மாறிவிட்டது. எல்லாரும் என்னை ரொம்ப திட்ட தொடங்கினாங்க, சிலர் என்னை அடிக்க தொடங்கினாங்க. என்னுடைய தேவைகளை சந்திக்க விடாதபடிக்கு அவங்க எனக்கு ஃபீஸ் கட்டவோ, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரவோ, சரியான சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுகிறதான ஒரு நேரம் வந்தது.
1: நீங்க வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டு இந்த பாம்பரிங் சொல்லுவாங்க, ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு சூழ்நிலை. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அந்த காரணத்தினால இப்ப அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு மனசுல என்ன தோணலையா, என்னடா இது, இந்த இயேசுனாலதானே இப்படி நம்ம நடத்தப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்குமே வந்தது இல்லையா?
3: இல்ல, அப்போது எனக்கு வந்த எண்ணம் என்னுடைய தாய் தகப்பன்மார் நேசித்த கால் அதிகமான ஒரு அன்பே என்ன இயேசுவில் இன்று எனக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய சொந்த சகோதரங்கள் என்னை நேசித்ததை காலம் அதிகமான ஒரு அன்பு என் இயேசுவிடத்தில் நின்று நான் பெற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, நாம் அறியாம இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இயேசுவை நான் அறியவில்லையே என்றுள்ள ஒரு ஏக்க என்னுடைய உள்ளத்திலே வந்தது. காரணம், நான் முன்னாடி நான் இறந்து போயிருந்தேன், நான் நிச்சயம் நரகத்துல தான் போயிருக்கும். இப்போது இயேசு எனக்கு அந்த நரகத்தே போகாதபடிக்கு அவருடைய உயிரை கொடுத்து என்னை பரலோகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கு. இன்னைக்கு மரித்தாலும் நான் இயேசுவிடம் அந்த பரலோகத்தில் போகுமே என்றுள்ள அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ள என் இருதயம் அப்படியே பப்ளிங் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த துன்பங்கள் வந்த போது எனக்கு அது ஒரு பெரிய துன்பமாக எனக்கு அன்னைக்கு எண்ணுகிறதுக்கு என்னால் முடியவில்லை. எனக்கு இயேசுவினுடைய அன்பு எனக்கு வேண்டும், என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவினுடைய அன்புதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு இயக்கம். நான் சும்மாவும் இருக்கல, இந்த இயேசுவினுடைய அன்பை பற்றி எல்லாத்தையும் சொல்ல தொடங்கினேன். ஃபேமிலியில மட்டும் சொல்லவே இல்லை, மற்ற ஆட்கள்கிட்ட சொன்னேன். நான் ஃபேமிலி என்னென்ன பார்த்து கொண்டே இருந்தாங்க, இவ எப்படி வாழுகிறா, முன்னாடி ரொம்ப சேட்டை பண்ணுவாள, இப்ப எல்லாம் அமைதியாயி போயிருச்சு, என்ன இவளுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்க, முன்னாடி இப்படி இல்லையே என்று சொல்லி அவங்க என்னை பார்த்து கொண்டே இருந்தாங்க. கிருபையினால ஆண்டவர் அந்த கட்டமெல்லாம் தாண்டி இப்போது என்னுடைய குடும்பத்தில 100 அதிகமான வியக்திகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 குடும்பங்கள் ஃபுல் டைம் ஊழியம் செய்யறாங்க. அதில் ஒரு சில குடும்பங்கள் எனக்கு ரொம்ப எகனிஸ்டாக இருந்தவங்க இன்றைக்கு நான் செய்கிறதை பார்க்கலும் அதிகமாக அவங்களுக்கு காலை தொட்டு நைட்டு வரையும் எந்த ரெஸ்ட்டும் இல்லாத ஓடி ஓடி உழைக்கிறதான ஊழியம் செய்கிற ஆட்களை கத்தர் என் குடும்பத்திலேருந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய உள்ளமெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தால் நிரம்பிட்டு இருக்கிற ஒரு நாளும் செல்ல செல்ல என் அன்பு இயேசுவினுடைய அன்பு என் வாழ்க்கையில் கூடுகிறதல்லாத அதை குறையிறது போல

0: உமக்காக பாகம் இரண்டிலிருந்து பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் மற்றும் அவர்களுடைய துணைவியார் சகோதரி சரோஜம் பவுலோஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்களோடு பேசுவோம்.
1: பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அநேக சகோதரிமார் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பலர் தாளந்து உள்ளவர்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம். பட் ஆனா அவங்க ஒருவேளை திருமணத்துக்கு முன்பு ஏதாவது விதத்துல தேவனுக்காக ஊழியம் செய்திருப்பாங்க, ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்றது போல பல சூழ்நிலைகள். நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உலகத்தில் உள்ள தற்காலிக காரியங்களுக்காக அது ஒரு திருமணமா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம், இனி பணபரமான மற்ற காரியங்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள ஒரு உயர்ச்சியா இருக்கலாம், எந்த காரியமும் வந்து இயேசுவினுடைய திட்டத்தையும் இயேசுவினுடைய அந்த நம்ம மேல் வச்சிருக்கிறதான பிளானையும் தடை பண்ணுறதுக்கு ஒருபோதும் நம்ம அனுமதிக்க கூடாது. காரணம், இயேசுவினுடைய அன்புன்னு சொல்லுகிறது உலகத்தில் உள்ள எல்லா அன்பே காலம் மேலா ஒரு அன்பு என்று நான் அதிகமாக ருசி பார்த்தவள். அதனால எனக்கு திட்டமாக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் உள்ள தற்காலிக காரியங்களினால இந்த பெரிய பொக்கிஷமாகிய அந்த நித்தியமான ஒரு தேவனுடைய அந்த திட்டத்துக்கு அது மாறாக நம்ம ஏதாவது செஞ்சிட்டேன்னா அது தேவ திட்டம் நம்முடைய மேல் நிறைவேறவே நிறைவேறாது. நிறைய பேர் மேரேஜுக்காக இயேசுனுடைய அந்த திட்டத்தை விட்டு விலகி போறாங்க, உத்தியோகத்துக்காக விட்டு போறாங்க, வேற ஏதோ சில ஈ உலகத்தில் உள்ளதான சில நன்மைகளுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு போறாங்க.

0: இல்ல, ஒரு உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பெண்மணிக்கு நிச்சயம் அதே முதல் இடம் கொடுத்து கொண்டு பாக்கியெல்லாம் தேவனில் நின்று ஒன்னொன்னாக நமக்கு பெற்றுக்கொள்ள நிச்சயம் நமக்கு முடியும். காரணம், தேவன் நேசிக்கிறவங்களுக்கு தேவன் எல்லாம் நன்மையாக செய்யும் என்றுள்ள காரியம் என் வாழ்க்கையில் என்று நான் அனுபவிக்க முடிந்தது. ரொம்ப கீழே இருந்ததானா ஒரு அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையில. ஆனால் அதை கத்தர் அப்படியே லிப்ட் பண்ணி இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்ய, அநேகருக்கு ஜெபிக்க, அநேகருக்கு ஆறுதல் அளிக்க, அநேகருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள், அதுபோல அநேக பாலிய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க, அதை டெலிவரன்ஸுக்கு நேராக ஜெபிக்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா, நான் அநேக இக்கட்டு சூழ்நிலையில இருந்த போது நான் இயேசுவை விட்டு விலகி இருந்தேன்னா, இதெல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சம்பவிச்சிருக்காது, பிறருக்கு நான் உதவி செய்ய முடியவே முடியாது. என்னால் அன்றைக்கு வந்ததான சோதனை கட்டங்களிலே, அந்த பிரச்சனை நேரத்திலே, அந்த நேரம் ஆண்டவருடைய கிருபையினால, என் நேசருடைய அன்பிலே நான் பற்றி கொண்டு இருந்த காரணத்தால் ஆண்டவர் இகலோகத்தில் உள்ள எல்லாவித ஆசீர்வாதங்களும் எனக்கு அருமையான புருஷனை கத்து தந்திருக்கிறார். அருமையாக ஏழு பிள்ளைகளை, ரெண்டு ஆண் மக்களையும் அஞ்சு பெண் மக்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. பத்து பேர பிள்ளைகளை கத்து தந்திருக்கிறாங்க. எனக்கு தந்ததான ஆறு பிள்ளைகள் இப்போது ஆறு பேரும் குடும்பமா கத்துடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. இனி ஒரு மகள் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உலகத்திலே உள்ளதான நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நாங்க வந்து அந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவருடைய திட்டத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு நாங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்க தேவன் இன்றைக்கு கிருபை செய்யறன்னு சொன்னா, அந்த இக்கட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கையில எல்லா சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், இதுல எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ள முடியுமோ என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வரும். என்றால் ஒன்றே ஒன்று எனக்கு நன்றாய் தெரியும், என் நேசரோடு கூட நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு பற்றி இருக்குமோ, பேசி இருக்குமோ. என்னுடைய புருஷன் சொன்னாங்க, பல தடவை அவங்க இயேசுவை தரிசிச்சாங்க. இதே சேம் டைம் நான் நிறைய தடவை சொல்றதில்ல, பிரசங்கத்தில் சொல்கிறதில்ல, நான் என்னுடைய நேரங்களில ஒரு கஷ்டம் எனக்கு வரும் முன்னாடி என் இயேசுவினுடைய ஃபேஸை எனக்கு காட்டி தருவார். அந்த இயேசுவினுடைய ஃபேஸை கண்டா எனக்கு அது மறக்க முடியாது, அதே நான் சிந்திச்சுட்டே இருப்பேன். அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது என் இயேசுவினுடைய ஃபேஸ் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த அழகான ஃபேஸை விட்டுட்டு இந்த ஒரு கஷ்டத்துக்காக என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்ன இயேசு போதும் என்று சொல்லி பல தடவை என் இயேசு எனக்கு காட்சி அளிச்சிருக்கிறார். ரீசன்ட்லி கழிந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் கிருபையினால எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தந்திருக்கு. அதில் நான் ஒரு கரஸ்பாண்டா இருக்கிறேன். அந்த நேரம் டீச்சர்ஸோடு கூட சேர்ந்திருந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்காக, ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்யறதுக்காக நாங்கள் இருந்து ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கிறதுக்காக எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி கண்ணு அடைக்கிற நேரம் அந்த டீச்சர்ஸும் நானும் இருந்ததான அந்த நடுவிலே என் இயேசு அங்கி தரித்தவரா, அதுவரை நான் அந்த ஃபேஸ் அந்த நெக்கு வரைதான் நான் பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு இயேசு அப்படியே நிலை அங்கி தரித்து அழகான முகத்தோடு கூட அந்த இடத்துல எழும்பி நிக்கிறதான ஒரு காட்சி ஆண்டவர் எனக்கு காட்டினார். அந்த காட்சி கண்டு எனக்கு கண்ணே திறக்க முடியல, எப்படி இதை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காட்சியை என்னை விட்டு மாறி போனது. இது நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இயேசு நம்மளோடு கூட எப்போதும் இருக்கிற ஒரு அனுபவம், இயேசு நம்மளோடு கூட நடக்கிற அனுபவம், இயேசுவும் நம்மளும் ஒன்னா இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம் எடுக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிற மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலும் நான் ஜெயகரமாக நடத்த முடியும். ஆகையினால் என்னை கேட்கிற அருமையான சகோதரிகளே, நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தராக இருக்கலாம், நீங்கள் வயோதிகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் என்று சொல்லுகிறது இயேசு உங்களோடு கூட இருக்கிறதா. அதுபோல உள்ள ஒரு பாக்கியம் நம்முடைய தாய் தப்பம்மார் இருக்கிறது போல அல்ல, சகோதரங்கள் இருக்கிற போல அல்ல, நம்முடைய புருஷனோ மனைவியோ நம்மளோடு கூட இருக்கிற போல அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இந்த காரியம். அப்ப நீங்க கேப்பீங்க, என்ன எப்படி ஏன் இயேசு இருக்கும்போது கஷ்டம் வருகிறது? நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, அக்கினி சூழ போல உள்ள அனுபவங்களிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது வரும். என்றாலும் அந்த சத்தரக்கு மேசக்கனோடு கூட இன்னும் நடமாடிக்கொண்டிருந்த இயேசு நம்முடைய அக்கினி சூழ போல உள்ள வேதனையுடைய நேரத்திலே கூட இயேசு நிற்பார். அந்த நேரத்திலே இயேசு அந்த அக்னி சூளையிலே இயேசு நிற்கும் போது நம்ம அந்த அனுபவிக்கிற மட்டுமல்ல, ராஜாவினுடைய கண்ணை திறக்க, ராஜ்யங்களில் இருக்கிற ஜனங்கள் அந்த கண்ணை திறந்து இயேசுவை காண, நம்முடைய கஷ்ட நேரத்தில் சில டைம்களில தேவன் உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட நேரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நம்முடைய மரண பரியந்தம் அந்த இயேசுவே நம்ம முருகை பிடித்துட்டனா ஒரு ஜெயகரமான வாழ்க்கையை நம்ம செய்து ஆரோக்கியமாக நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
1: வண்டர்ஃபுல் சிஸ்டர், ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. சோ நம்ம பாஸ்டரை நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். பாஸ்டர், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இப்போது ஒரு முக்கியமான காரணம், கடைசி வரை இந்த அக்னி இருக்கணும்னா அந்த வாழ்க்கை துணை மிக அவசியம். வாழ்க்கை துணை சரியாக இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறது உண்டு, அந்த கரெக்ட் சாய்ஸ் வந்துடுச்சுன்னா லைஃப் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆயிரும். சரியான காட்ஸ் சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் பறக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படியே தரையில் இறக்குற மாதிரி தான் அது.
2: ஆமா,
1: ஸோ வெரி பியூட்டிஃபுல். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அநேக வாலிபர்களை எழுப்பி பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு பரிதாபமான காரியம் என்னச்சுன்னா, அநேக வாலிபர்கள் எழும்புகிறது தெரியுது, ஆனால் அவங்க நிலைப்படுறது தெரியல, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க ஊழியத்தில். ஸோ ஊழியத்தில் தேவனுக்காய் பிரகாசிக்க, ஒரு நிலைத்து நிற்க என்ன ரகசியம், வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: ஒரு வீடு, நல்ல ஒரு வீடு நம்ம வைக்க விரும்பும்போது ஒன்று அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் ஆகிட்டு கட்டுறோம். எந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு வீடு மேலே ஸ்ட்ராங் ஆயிருக்கும். இயேசு தன்னை பின்பற்ற வந்த மக்களை பார்த்து சொன்னார், மத்தேயு 5:6-7 அதிகாரங்கள் டீச் பண்ணிட்டு சொன்னார், யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதோ அவர்கள் கல்பாறையில் வீடு வச்ச புத்தியுள்ள மனுஷனோடு மழை பெய்யும், காற்றடிக்கும், வெள்ளப்போக்கம் வரும், ஆனால் அவனுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் உள்ளதானதனால் வீடாது. ஆனால் ஈ வார்த்தைகளின்படி செய்யாதவன் மனமில் வீடு வச்ச மனுஷனுக்கு துல்லியம். அது மழை பெய்யும், காற்றடிக்கும், வெள்ளப்பக்கம் வரும், ரெண்டு வீட்டுக்கும் வரும், ஒன்று நிற்கும், ஒன்று விழும். அஸ்திவாரம் இல்லாமல் ஈ உபதேசங்கள் இயேசு சொன்ன மத்தேயு 5:6-7 ஈ சாப்டரில் சொல்லப்பட்ட கருத்துக்களை படித்து தியானித்து அன்றாட வாழ்க்கையில் அதன்படி நடைமுறையில் கொண்டு வருகிறது தான் ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆ வாழ்க்கை சோதனை வரும்போது மற்ற ரெண்டு வீடும் சோதனை வர நிற்கும், அஸ்திவாரம் உள்ள வீடு சோதனை விடாமல் நிற்கும். இதுதான் ஞான் கற்றுக்கொண்ட ஆழமான.
1: ஸோ நம்ம யாராக இருந்தாலும், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிபர்கள் இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நம் வாழ்க்கையை கட்ட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெரி பியூட்டிஃபுல் பாஸ்டர், நீங்கள் இன்றைக்கு உங்கள் நேரத்தை எடுத்து வந்து எங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம், தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. ஸோ நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராய், உத்தமம் உள்ளவராய், ஏதோ ஒரு பெரிய அழகான எண்ணத்தோடு செய்யாது, கடவுளை பிரியப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். உலகத்தில் வாழும்போது உப்பாய் வாசனையாய் வெளிச்சமாய் நம்ம ஜீவிக்கணும், தேவனை பிரியப்படுத்தணும், அவர் என்ன சொன்னாலும் கேட்டு செய்யணும், நம்மள ரொம்ப மாறணும், நம்ம தேசத்துக்கு ஒரு சோப்பாயிருக்கணும். இதுதான் உலகத்தை சொல்ல வேண்டிய காரியங்கள். அன்புள்ள ஆண்டவரே, கேட்ட மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக, எங்களை மாற்றிய சுவிசேஷம் அனைத்து மக்கள் அண்டையிலும் கடந்து செல்ல நீ உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீடிலும் ஒவ்வொரு பைபிள் சென்று செல்ல இந்த வார்த்தை அவரோடு பேச உதவி செய்யும். பல திட்டங்கள் உண்டு, அதெல்லாம் நிறைவேறிய நாளுகளில் ஒரு பிரேயர் சேனையை உருவாக்கி தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்டவர்க்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Father, radio broadcast program in by phone. Thank you, appreciate your heart. God bless.
1: Thank you Pastor. இன்றைக்கும் நீங்களும் சிஸ்டரும் வந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நேயர்களே, இதுவரை காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். பாஸ்டர் பவுலோஸ் மற்றும் அவருடைய அன்பு மனைவி சகோதரி சரோஜினி அவர்களோடு நாம் பேசினோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதைத் தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் ஜப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே நேயரை சந்தித்து பேசி வருகிறோம். தேவன் அவர்களுடைய வாழ்வில் செய்கிற காரியங்களை நாம் கேட்டு நம்முடைய விசுவாசத்தில் பலனடைகிறோம், எழுச்சி அடைகிறோம். உங்களில் அநேகர் எங்களுக்கு SMS மூலமாக, தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக இதை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் தேவன் தன்னால் உலகம் எங்கிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு ஊழியர் ரெவரன் டேனியல் மோசஸ் அவர்களை நம் மத்தியிலே கொண்டு வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில். இது நீங்க இரண்டாவது முறை இன்பம் எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல. ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை மீண்டும் ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பது. ஒரு காரியத்தை நான் நிச்சயமா சொல்லணும் பாஸ்டர். இதுவரைக்கும் ஏறக்குறைய 650 மேற்பட்ட நபர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். யாருமே செகண்ட் டைம் வந்தது கிடையாது. உங்களை கொண்டு
3: வந்திருக்கிறேன்
1: ரொம்ப நிச்சயமா நம்புறேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது.
3: கண்டிப்பா
1: ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நீங்க சமீபத்துல இந்த லேவியன் என்ற உங்களுடைய சீடியை வெளியிட்டிருக்கிறீங்க.
3: ஆமா,
1: இந்த லேவியன் என்ற பெயர் நிறைய பேருக்கு இது என்ன ஒரு புதுவிதமான பெயரா இருக்குதே, இந்த பெயரை எப்படி சூஸ் பண்ணீங்க, எதனால இந்த பெயர்?
3: நான் வந்து வேற ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் மனசுல. இந்த லேவியன் பெயர் வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்தார் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு வந்து வேதத்துல நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். லேவியனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஆதியாமத்துல வந்து பாத்தீங்கன்னா லேயாள் ரொம்ப அற்பமா சாதாரணமா எண்ணப்பட்ட வந்து லேயாள் வந்து கற்பந்தரித்து அவள் வந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளைதான் வந்து லேவி. அந்த லேவி பெற்றெடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றான், இது முதல் என்னுடைய கணவர் என்னோட இசைந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த லேவி அப்படின்னு சொன்னாலே வந்து இசைந்திருக்கிற ஒரு காரியத்தை குறிக்குது. ஆராதனையில வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம தேவனோட இசைந்திருக்கிறோம், அதான் ஆராதனை. லேவி அது வந்து ஒரு செட்டப் ஆர் சோசன் டு பி வித் காட் இன் பிரைஸ் இன் வர்ஷிப், அந்த மாதிரி ஒரு இதுல தான் அந்த லேவின்னு சொல்லி இது பண்ணுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோத்திரங்கள், அதுல பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை வந்து கர்த்தர் தனக்குரியதா வச்சுக்கிட்டார், அவரோடதுன்னு வச்சுக்கிட்டார். ஆசாரிய ஊழியங்கள் எப்படி தேவனுக்கு அடுத்த பணிவிடைகள், அந்த பரிசுத்த பணிமூட்டுகளை குறித்த காரியங்கள், தேவனுடைய காவல் விசாரணை, இது எல்லாத்துலேயுமே லேவியர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில் நிற்கிறாங்க. அதனால தான் இந்த இதை எடுத்தது, இந்த பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து 2 20 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யோசபாத்துக்கு வந்து ஒரு ஆலோசனை அருளப்படுது தேவன்ட்ட இருந்து. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு நீ பாடகரை ஏற்படுத்து, அவங்க பாடி துதி செய்யும் போது நான் வந்து அற்புதத்தை செய்வேன், இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை, இது வந்து கர்த்தருடையதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆக வேதத்தில் எழுதியிருக்கு 2:19 லேவியர் எழுந்து மகாபெரிய சத்தத்தோட தேவனை துதித்தார்கள். அப்படி வந்து இந்த ஒளிப்பேழையானது அநேக லேவியர்களை, தேவனோடு இசைந்திருக்கிற அநேகரை எழுப்பும்படிக்கு அப்படி ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டது அந்த லேவியன்.
1: வெரி பியூட்டிஃபுல் பாஸ்டர். நிச்சயமா இன்றைக்கு தேவனை துதிக்க தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார்.
3: நிச்சயமா
1: ஒரு 20-30 20 30 வருடங்களுக்கு முன்பு இல்லாத ஒரு துதி ஆராதனையின் ஒரு வேவ்,
3: எஸ்
1: அலை போல தேவ ஜனங்களை மூடி கொண்டிருக்கிறது.
3: நிச்சயமா.
1: இது ஏன் நினைக்கிறீங்க பாஸ்டர், எதனால இந்த நாட்களில இப்படி ஒரு புது வேவ்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம், எதனால இது நடந்து கொண்டிருக்கிறது?
3: இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா சர்ச் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் a great revival. சோ அதனால வந்து இதெல்லாம் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஹோல் திங். ஒரு பெரிய ஒரு காரியம், பெரிய அசைவ தேவன் ஏற்படுத்துகிறாரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மழை பெய்ததோ, அதுபோல சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக வந்து ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதலின் மழையை தேசங்களுக்குள்ள அனுப்பணும் என்பது தேவனுடைய தீர்மானம். அப்ப அதுக்காக அநேகர் ஆராதிக்கிற அநேகரை தேவன் எழுப்புகிறார். அப்போ அதன் மூலமாக சபைகளுக்குள்ள தேவனுடைய அக்கினி கடந்து வரும், குடும்பத்துல தேவனுடைய அக்கினி கடந்து வரும். பாருங்க, மெயினா வந்து பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம், ஆண்டவர் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறாரு. அப்ப ஆராதனை, ஒரு மனுஷன் வந்து ஆராதனை செய்யும் பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னம் அங்க கடந்து வருது. அப்போ இப்படியாக இது வந்து தேவனுடைய தீர்மானம். இந்த கடைசி காலத்துல நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா, யோவேல்ல 2 அதிகாரத்துல பாக்குறோம், கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியன் ஊற்றப்படுவார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி பாக்குறோம். அதே போல தான் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி அப்போ சில 2 அதிகாரத்தில் இருக்கு, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இன்னைக்கு அந்த வேர்ஷிப் அனாயிண்டிங் அதை தேவன் ஜனங்களுக்குள்ள ஊற்றியிருக்கிறாரு. நம்ம இதை நம்ம சொல்லும் பொழுது நான் சொல்லணும், குறிப்பாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸை போட்டு வசனத்தை எவ்வளோ அழகாக மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து அந்த நிறைய பாடல்கள், அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து தேவனை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நான் சொல்றது ஒரு 10 இயர்ஸ் 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள தேவன் எழுப்பினார், அதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் தேவன் எழுப்பியிருக்கிறார். ஸோ புது புது வெளிப்பாடுகளை தர்றாரு பாடல்கள் அப்படின்னாலுமே, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதத்தில் ஊழியம் செய்து ஜனங்களுக்கு. அதனால என் டைம் ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டுக்கு நேராக சபையை நடத்துகிறாரு, சபைகளை இதெல்லாம் இருக்கிறனால இப்படி ஒரு வேவை கத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார்.
4: நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு நீங்க முன்கூட்டியே பதில சொல்லிட்டீங்க. ஏன்னா பாருங்க, சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில வயதானவர்களோடு நான் பழகும் பொழுது அவங்களுடைய ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, அந்த நாட்களிலே அவர்கள் பாடி தேவனை தொழுது கொண்ட பாடல்கள்லாம் ஒரு போயட்டிக் ஃபார்ம் இருக்கும்.
3: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
4: பட் இன்னைக்கு அது இல்லையே அப்படின்றது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேர் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க சொல்லும் பொழுது ஒரு ரொம்ப அழகான ஒரு காரியம் வெளிப்படுது, பாமர ஜனங்களும் தேவ வசனத்தை பாடி தேவனை ஆராதிக்க கூடிய அளவுல பரிசுத்த ஆவியானவர் கிரியை
3: நடத்தி
4: அநேகர் இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு பைபிளே இந்த பாடலா இருக்கலாம். இந்த பாடல்னு சொல்லும் பொழுது பாடல்ல வர வசனங்கள் சோ நிச்சயமா வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் தான் நான்
3: நினைக்கிறேன்.
4: இன்னொரு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பாஸ்டர், நம்ம தமிழ் பாடல்கள் மட்டும் இல்ல பரவலாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எடுத்தாலுமே இங்கிலீஷ் சாங்ஸ் எடுத்தாலுமே மியூசிக்கலி வந்து ரொம்ப பெரிய, அதாவது கார்ட்ஸ் எல்லாம் பெரிய இது கிடையாது. இப்போ ஹிம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், அதை வாசிக்கிறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாதாரண மியூசிஷியனை விட கொஞ்சம் ஒரு படி அபவ் ஆவரேஜா இருந்தாதான் ஒரு ஹிம்ஸ் நல்லா வாசிக்க முடியும். அதே போல அந்த நாட்களில கீர்த்தனைகள் இதெல்லாம் வந்து நீடட் சம் ஸ்கில்
3: டெஃபினெட்லி.
4: பட் இன்னைக்கு மியூசிக் வந்து ரொம்ப எளிதா இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய காரியம். மியூசிக் ஸ்டைல்ஸும் மாறிடுச்சு. குடும்பங்களில நான் கேள்விப்படுறது என்னன்னா, பெரியவர்கள் வந்து பிள்ளைங்களுடைய மியூசிக் அப்ரிசியேட் பண்ண முடியல.
3: அது உண்மையிலே எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா நான் அது என்ன சொல்வேன்னா, ஒரு அந்த ஏஜ் ஃபேக்டர் தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ என்ன எனக்கு வந்து நம்ம அருமையான ஜேவி பீட்டர் அவங்க எழுதின சாங்ஸ் இப்படி மெலோடியஸ் சாங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்கறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்.
4: ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க பாஸ்டர், எப்படி நீங்கள் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் வந்து உங்க சன் போடுற சாங்ஸ் பயங்கர டிஸ்டார்ஷனோட போட்டு பயங்கர லவுடா இருக்கலாம், நீங்க ஒருவேளை அது ஒரு பிரேயர் மூட டிஸ்டர்ப் பண்ற போல இப்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா, எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க?
3: பண்ணிருக்கிறேன். என்னடா இப்போ ஒரு ஆஸ் எ பாஸ்டர் நான் வந்து பல விதமான காங்கிரிகேஷன்ல இப்ப பேசுறேன். இப்போ சென்னையில சில சர்ச்சஸ் இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய வே ஆஃப் வர்ஷிப், அவங்களுடைய சாங்ஸ் சாங் செலெக்ஷனே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அது எனக்கு அப்படி பழகினதுனால ஐம் ஜஸ்ட் கெட்டிங் அட்ஜஸ்ட் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் இப்போ உண்மையா நம்ம சொல்ல போனா வந்து ஒரு மெலோடியஸா அப்படி ஒரு இருக்கிறதுல தான் நல்ல ஒரு அந்த ஒரு ஃபீலிங்கோட உணர்ந்து பாடி அந்த வார்த்தைகள் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து யூத் வந்து டோட்டலி டிஃபரெண்டா ஒரு ஒரு ஒரு ஜேனர் தான் லைக் பண்றாங்க அவங்க. பட் இட் ஸ்டில் மினிஸ்டர்ஸ் டு தெம். என்ன அப்படின்னா அப்ரோச் வித்தியாசமா இருக்கலாம். பாருங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு சொன்னா மோசையை வந்து கர்த்தர் கூப்பிட்ட பொழுது மோசை கையில வந்து ஒரு கம்பு தான் இருந்தது, மெய்ப்போனா இருந்தா கம்பு வச்சிருந்தான். அதே நேரத்தில் யோசுவாவை கூப்பிடும் பொழுது அவர் கையில வந்து பட்டயம் இருந்தது. யோசுவாவுடைய டீலிங் வித்தியாசமா இருந்தது, மோசையோடது வித்தியாசமா இருந்தது. ஆனா இரண்டையுமே ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
4: அது ரொம்ப பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் நான் நினைக்கிறேன். யோசுவா கையில பட்டயம் இருந்தது, யாருமே அதை யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் அந்த பட்டயத்தை வச்சு அதிகமா பண்ணல, ஆளை வெட்டிதான் சாச்சாரு. பட் ரொம்ப அருமையான ஒரு அப்சர்வேஷன் பாஸ்டர். இட்ஸ் ஆல் அபவுட் தி மைண்ட் செட் தான் நீங்க சொல்றீங்க.
3: கரெக்ட். ஆமா ஆமா. அதாவது சாங்ஸ் மினிஸ்டர் டு பீப்புள், பி இட் மெலோடியஸ் சாங் ஆர் அ ஃபாஸ்ட் நம்பர், வாட் எவர் இட் இஸ். பவுலோ அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எங்களுடைய சுவிசேஷம், அதாவது நான் வந்து சுவிசேஷத்தை கலாத்தியில் சொல்றாரு, மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்போ வந்து இன்னைக்கு வந்து சாங் ஃபார் மியூசிக் அப்படின்னு இருக்கு, அப்படின்னு சில பாடல்கள் இருக்கு. சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தேவன் அவர்கள் கொடுக்குறார் அந்த பாடலை, அதை அவங்க பாடுறாங்க. அது ஒருவேளை வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு மியூசிக் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது இல்லாமல் இருக்கலாம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் ஆஸ் இட் இஸ் கிவன் பை காட், இட் மினிஸ்டர்ஸ். நான் அதை சொல்லுவேன். ஆமாம், அந்த சங்கீதம் 19 ஆண்டவர் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது சொல்லுவார், அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தைகளும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூச்சக்கரத்தின் கடைசி பெரிதும் செல்கிறது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னால், இது தேவனிடத்துலேருந்து வருது அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி கோ அக்ராஸ் பார்டர்ஸ், இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், இந்த ஏஜ் குரூப்லாம் கடந்து. இப்போ வந்து அந்த அது ஒவ்வொன்றும் வந்து இட் இஸ் டிசைன்ட் ஃபார் பர்டிகுலர். இது இப்போ வந்து சில நேரத்தில் வந்து ஒரு ஒரு பாடல் மூலமாக ஒரு குரூப், ஒரு ஏஜ் குரூப்பை தேவன் தொடலாம், இன்னொரு வித்தியாசமான ஒரு ஒரு நம்பர் மூலமா, ஒரு சாங் மூலமா இன்னொரு ஏஜ் குரூப்பை கருத்துடலாம். கருத்தருடைய நோக்கம் என்னன்னா வந்து எல்லாரையுமே தொடரும், எல்லாரையும் சந்திக்கணும், பாடல்களை எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும் அப்படின்றதான். அதனால இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட், டெஃபினெட்லி இட் மினிஸ்டர்ஸ் டு பீப்புள். அந்த அது தனியாக தெரியும், அந்த அந்த கைண்ட் வந்து தனியாக, இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு தெரியும். ஏன்னா சி ஐ மீன் ஒன்லி காட் கேன் ஸ்பீக் டு அவர் ஹார்ட். வேறு யாருமே இருதயத்தில் பேச முடியாது, இருதயத்தோடு பேச முடியாது. சர்டன் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பிளேயிங் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது அது வந்து நம்ம வி மே லைக் லாட் ஆஃப் திங், பட் வெதர் இட் வில் ரிமைன் இன் அவர் ஹார்ட், வெதர் இட் வில் மினிஸ்டர் டு அஸ், அதான் குவஸ்டின். பட் இன்னைக்கு நிறைய நம்பர்ஸ், டிஃப்ரெண்ட் சேனல்ஸ், எல்லாத்து மூலமா தேவன் பேசுறாரு, நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்யறாரு.
4: அசு நம்ம தொடர்ந்து பேச போறோம்.
3: சரி,
4: ஆனா அதுக்கு முன்பதாக உங்களுடைய இசை தட்டு லேவியன் இதுல இருந்து வி லிசன் டு எ பியூட்டிஃபுல் சாங்.
3: ஓகே,
4: சோ நம்ம லிசனர்ஸ்க்கு நீங்க என்ன சாங்கை டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? ஐநோ உங்களை கேட்டா நீங்க என்டையர் சிடியே வந்து ஃபுல்லா பிளே பண்ணிடுங்க சொல்லலாம்.
3: கண்டிப்பா. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு இப்போ சில சர்ச்சஸ் போகும்பொழுது நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த இந்த சர்ச்சுக்கு நான் போறேன், இந்த இல்லை நான் ஏதாவது ஒரு சாங் பாடணும், ஆண்டவரே இந்த இதுலேருந்து என்ன சாங் பாடணும்பொழுது ஈச் சர்ச் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுக்குறாரு. இப்போ சமீபமாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஆண்டு சொன்னாங்க இந்த செகண்ட் சாங் ஏசுவேன்னு ஒரு சாங் இருக்கும், இது பாடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் வேற ஒரு என்னுடைய மைண்டில் வேற ஒரு சாங் வச்சுருந்தேன், வேற ஒரு சாங் பாடலான்ட்டு. ஓகே இது ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்ட்டு ஒரு லீடிங்கோடு நான் அதை பாடிட்டேன். அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து எனக்கு அதுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் வந்து ரிப்பீட்டில் போட்டு அந்த சாங்கை கேட்டுட்ருக்கேன், உங்கள் சீடியில் அந்த சாங்கை ரிப்பீட்டில் போட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் பாஸ்டர், ஏன்னா இட் மினிஸ்டர்ஸ் டு மீ அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு கரெக்டாக இதுன்னு சொல்ல முடியல.
4: கண்டிப்பாக நம்ம அந்த சாங்கையே கேட்டுருவோம் பாஸ்டர்.
3: சரி, ஓகே.
4: அன்பு நேயர்களே, பாஸ்டர் ரெவரன் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக லேவியன் என்ற அவருடைய இசை தொகுப்பிலிருந்து இயேசுவே என்ற பாடல் இதுவும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.

0: அந்த நேர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ரெவரண்ட் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். பாஸ்டர், ரொம்ப அருமையான ஒரு சாங். இந்த பாடல் பிறந்தது எப்படி பாஸ்டர்?
1: நான் அப்போ வந்து மஸ்கட்ல இருக்கிறேன். 2010 எண்டில் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது, ஏன்னா பாருங்க, நம்ம ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்கு வரும்பொழுது தான் ஜனங்களுடைய உண்மையான இனத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க, த ரியல் கலர்னு சொல்லுவோம்.
0: ஆமா, நம்ம சுற்றி உள்ளவர்கள் யாருன்றது வெளிப்படும்.
1: ஆமா, ஏன்னா ஒரு ஊழியக்காரராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலருடைய பாரத்தை சுமக்கிறோம், பலருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரனே நெருக்கப்படும் பொழுது, அந்த ஊழியக்காரன் போய் எந்த ஊழியக்காரன் நான்ல எந்த யாருனாலும் சரி, அப்போ வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து தேடும். நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த பாரம் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, நான் யார்ட்டாவது பேசலாமே, யார்ட்டையாவது சொல்லலாமே அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நான் சீனியர் பாஸ்டர் தாங்க. ஸோ நான் யார்ட்டையும் அதை வந்து ஷேர் பண்ண முடியாது. அப்போது வந்து ஆல்வேஸ் எப்படின்னா என்னோடய கிட்டார் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன் டக்குன்னு. சரின்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த கிட்டாரை போட்டு ஆண்டவட்டி அதை சொல்ல ஆரம்பிப்பேன். அப்படி வந்து நான் உட்கார்ந்த உடனே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வந்து ஒரே ஒரு இது மனசில் ஓடிட்டே இருந்தது என்னன்னா, உங்களை மாதிரி யாருமே இல்லாண்டவரே, உங்களை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு. அதில் அந்த முதல்ல அப்படிதான், இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஸோ இந்த ஒரு பாதையில் நடக்கும் பொழுது அது நம்ம வந்து எவ்வளோ தூரம் சோர்வுக்குள்ளே ஆக்கும் அப்படின்னு, ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் பிசாசு வந்து ஒரு சோர்வுக்குள்ளே ஆக்கணும்னு சொல்லி நம்ம நடத்தினா கூட, அந்த சூழலை நம்ம கிறிஸ்துவோடு இன்னும் கொஞ்சம் ஒட்டிடுது, இன்னும் கொஞ்சம் சேர வைக்கிது. அவருடைய நேசத்துடைய வித்தியாசம் நமக்கு தெரியுது. இவர் இப்படி இல்லை, இவர் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிது. ஸோ அப்படி வந்து அந்த பாடலை அந்த திரும்ப திரும்ப அந்த வரிகளை இது பண்ணி வாசிக்க ஆரம்பித்தேன் கிட்டாரில். அது தொடர்ந்து வந்து இவரை போல, ஏன்னா வந்து பைபிளில் ரொம்ப அழகாக தெளிவாக போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழெங்கும் பூமியின் மீதெங்கும் மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ இந்த நாமம் இவர் தான், இவர் இல்லாமல் யாருமே இல்லை அப்படின்றதுனால இதை ஒவ்வொன்றா ஆண்டவர் கொடுக்க கொடுக்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்படி தான் அந்த பாட்டு டெவலப் ஆச்சு.
0: பாஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் கோட் பண்ணீங்க.
1: ஆமாம்,
0: தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வேர்ஸ். அவருக்கு நிகரான வேற ஒரு நாமம் இல்லை,
1: வேற ரட்சகர்.
0: ஆனால் இந்த சாங் வந்து அதையும் தாண்டி ஒரு இன்டிமேசி,
1: கரெக்ட்,
0: நெருக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிற ஒரு,
1: ஆமாம்,
0: ஒரு லவ் சாங்னே சொல்லலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமா. அதனால தான் அந்த உன்னத பாட்டிலேருந்து அதில் சிலதை சேர்த்துருக்கேன் பாருங்க. 10,000களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. இப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வந்து ஒரு ரசனையில் இறங்கிடுவோம், என்னென்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்போம். உன்னத பாட்டு வந்து அருமையான ஒரு புஸ்தகம். அதாவது சபையையும் மணவாளனையும், மணவாட்டியும் மணவாளனையும் குறித்து பேசுகிற, அவங்களுக்கு இடையில இருக்கிறது நிறையா தேவ ரகசியங்கள் அடங்கின ஒரு புஸ்தகம். அப்போ அதில் வந்து இருக்கிற அந்த காரியங்களையும் அதில் தான் அப்படி தான் அதில் சேர்த்தேன். ஏன்னா ஒரு நேசத்தின் உச்சிதம் தானே இதெல்லாமே வந்து, நேசிக்க நேசிக்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வார்த்தைகள் வருது, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி. 10,000 பேரில் சிறந்தவர் நீரேன்னு அதில் சொல்லுவேன். ரூபத்தில் பூரணரேன்னு சொல்லுவேன் அதில் முதல் ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவேன். அப்போ உண்மையாக அப்படி தானே, உண்மையிலேயே இயேசு வந்து 10,000களில் சிறந்தவர் தான். ஏன்னா ரெண்டாவது அவரை போல ஒரு ரூபம், ஏன்னா ரூபத்தில் பூரணர் அவர் தான். இதெல்லாம் வச்சு அப்படி அது பாடியிருக்கிறார்.
0: பாஸ்டர், நீங்கள் உன்னத பாட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால அஃப்கோர்ஸ் இதனுடைய வரிகள் உன்னத பாட்டிலேருந்து எடுத்திருக்கீங்க. நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு 21 வயது. ஸோ நான் சபைக்கு செல்லும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்னென்னா, உன்னத பாட்டை நீங்கள் படிக்காதீங்க, இது வாலிபர்களுக்கான பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ பைபிள்லேயே ஒரு சென்சார்
1: வச்சுட்டாங்க.
0: நீங்க பாஸ்டரா இருக்கீங்க, இப்போ நம்ம நிறைய வாலிபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க இப்ப பாடலாவே பாடிட்டீங்க.
1: இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. அதாவது பகல் குளிர்ச்சி ஆகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும்னு சொல்லி அதுல ஒரு ஒரு இது வரும். அதுல அதெல்லாம் என்னன்னே நமக்கு புரியாது. பட் அது வந்து பாத்தீங்கன்னா பகல் குளிர்ச்சியாகின்ற காலம் வந்து ஆதாம் காலத்தை குறிக்கிறது. அப்ப ஆதாம் காலத்திலிருந்து நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் சொல்றது என்னன்னா தெர் பி நோ மோர் ஷேடோ. இது வந்து நிழலா நடக்குதுன்னு சொல்றோமே அந்த நிழல், தெர் பி நோ மோர் ஷேடோ, எண்ட் ஆஃப் டைம். அது வரைக்கும் இருக்கிற அவ்வளத்தையுமே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு அதுல. அப்போ ஏன் வந்து அது வேணா வாசிக்காதீங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னா அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால. உண்மையாக அதை குறித்து வெளிப்பாடு எனக்கு தெரிந்த சென்னையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த ஊழியர் உன்னத பாட்டிலிருந்து தான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படியாக ஒவ்வொரு வெளிப்பாடு உண்மையாக சொல்லலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா நேசம், ஒரு ஒரு தேவனை அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவங்க வந்து உன்னத பாட்டை வாசித்தாங்கன்னா, ஒரு வித்தியாசமான வெளிப்பாடோட கண்ணோட்டத்தோடு வாசித்தாங்கன்னா இன்னும் வந்து நேசத்தின் உள்ளறைகளுக்குள் அவர்கள் நடத்தப்படுவாங்க.
0: நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். ஆமா, வெளிப்பாடு இல்லாதனால்தான் இன்னைக்கு பிரச்சனையே. மனுஷ வாழ்க்கையிலும் சரி சபைகளுக்கு இடையிலயும் சரி,
1: ஆமா,
0: அந்த சரியான வெளிப்பாடு இல்லாதனால அவர்கள் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள் உண்டாகுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர், நம்ம தொடர்ந்து பேச போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு இனிமையான பாடல், இந்த படை போதுமா, இந்த படை போதுமா, அது ஒரு புது விதமான ஒரு சாங் அப்படின்னு நீங்க இந்த சிடியுடைய இதுலயே நீங்க சொல்லியிருக்கீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சோ நம்ம அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம பேசுவோம்.
1: ஷூர் ஷூர், ஓகே.

0: இணைந்திருக்கிறீர்கள். ரெவரண்ட் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். பாஸ்டர், இந்த படை போதுமா? எப்படி இப்படி ஒரு பாடல் உங்களுக்கு பிறந்தது பாஸ்டர்?
1: அதாவது ஒரு உண்மையை சொல்லணும் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி திரைப்பட நடிகர், ஒரு பெரிய நடிகருடைய ரசிகன். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய ஒருத்தருடைய ரசிகன், அவரை மாதிரியே முடி வெட்டுறது, அவரை மாதிரியெல்லாம் செய்யறது, அப்படிலாம் இருந்த ஒரு காலம்.
0: அதாவது பாஸ்டர், நீங்க இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நம்ம யூத்ல ஒரு தம்பி இருக்காரு, அவர் வந்து ஒரு காலேஜ்ல லெக்சரர்.
1: சரி.
0: ஸோ ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் அவர் வெளியில வரும்போது, வராண்டால ஒரு பையன் இந்த எண்ட்ல இருந்து அடுத்த எண்டுக்கு ஓடுறானா.
1: சரி.
0: திரும்பி அங்க இருந்து இங்க ஓடி வரான். இது ஒரு பையன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு 3-4 நிமிஷமா நடக்குது.
1: சரி.
0: இவருக்கு ஒண்ணும் விளங்கல. நிக்கிறவனை தட்டி கேட்டாராம், என்னடா பண்றீங்க, என்ன நடக்குது? இல்ல சார், அவன் ஓடும் பொழுது அவன் முடி வந்து தனுஷ் முடி மாதிரி ஆடுதான் பாக்க, அந்த முடி வந்து அப்படி அசைதான் பாக்க சொல்லி.
1: சரி, இப்ப அப்படிதான் இருக்கு இல்ல. அப்ப நான் என்னுடைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற இந்த சின்ன ஆட்கள்லாம் இல்ல. அப்ப லீடிங்கா 2 பேர் இருப்பாங்க, அதுல யாரோ நீ எந்த கட்சி அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நான் வந்து அதே மாதிரி முடிய வச்சுக்கிறது, அதே மாதிரி கண்ணாடியை சுத்தி மாட்டுறது. அப்போ அந்த திரைப்பட நடிகருடைய அந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு, எங்க அப்பா அம்மா வந்து பயங்கரமான விசுவாசிகள், ஊழியம் செய்யறவங்க. அவங்களுக்கு தெரியாம போனோம், அப்படி தெரியாம ஓடி போய் லாட்டரி சீட்டெல்லாம் கிழிச்சு வச்சுக்கிற வேண்டியது வச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அந்த படத்தை போட்ட உடனே அப்படியே தலைவான்னு சொல்லி தூக்கி போட்டுக்கிட்டு, அதுல வந்து இந்த ஸ்லோகன் நாங்கள் சொல்லுவோம், இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சும்மா சவுண்டை கொடுக்கறது, அப்படி அந்த மாதிரிலாம். அதை இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன வந்து ரியல் ஹீரோ யாருன்னா வந்து ஏசப்பா தான். உண்மையிலே வந்து நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ உலகத்தில் யாருமே கிடையாது என்று சொல்லலாம். ஏன்னா வந்து மற்றவங்களாம் வந்து ஒருவேளை அவங்கவுங்களுடைய நடிப்பு துறை அப்படி இருந்தாலும், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பணம், பணத்துக்காக அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா, தன்னையே கொடுத்து, இயேசு வந்து தன்னையே கொடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் சொல்லுவோம். வந்து அது கிங்ஸ் வந்து வேணா ராஜாக்கள் வந்து மற்றவருடைய ரத்தத்தை சிந்தி தான் தங்கள் ராஜ்யங்களை ஸ்தாபித்தார்கள். ஆனால் இயேசு ராஜா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, இவர் ராஜாதி ராஜாவா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர், பிறப்புலே ஒரு ராஜா, ராஜாதி ராஜான்னு சொல்றோம். இவர் ஒருத்தர் மட்டுமே அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அப்ப இவர் இயேசு தான் உண்மையிலேயே வந்து பெரிய ஆண்டவர். அவர் தான் வந்து ராஜாதி ராஜா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரிய படையே இருக்கு. ஆண்டவருடைய படைன்றது வந்து கர்த்தருடைய சேனைன்றது பெரிய சேனை. அவருடைய பேரே வந்து சேனைகளின் கர்த்தர்னே இருக்கு. ஏன்னா அது இப்போ உண்மையிலே வந்து இந்த பட போதுமான்னு நம்ம பாடினா அது அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பரியாச பாடல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து வேதத்தில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எலியா வந்து கர்மேல் சிகரத்தில் அவர் நிற்கிறாரு. அவருக்கு தெரியும் வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போ ஆகாபு கொண்ட காண்பி தேசத்து மேல் மழையை நான் வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். சரி, இவர் போயிருக்கிறார், ஆண்டவர் சொன்னார்னு போயிருக்கிறாரு. அங்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் ஒன்று இருக்கு, இவர் அங்கே இருக்கிறாரு. மக்கள் வந்து சரியான ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள்னு சொல்லி அங்கே ஒரு 2 பிரிவாக நடக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அப்போ எலியா சொல்றாரு, அவங் கிட்ட சொல்லி அந்த பாகாலின் கூட்டத்தார் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி சொல்றாரு, நீங்க வந்து முதலாவது பலி செலுத்துங்க, நீங்க ஒரு காளையை தெரிந்து கொண்டு நீங்க பலி செலுத்துங்க. அக்கினினால யார் உத்தரவு அருளுகிறாங்களோ அதுதான், அவங்க தான் தெய்வம், உண்மையான தெய்வம் என்றால் அக்கினினால் உத்தரவு அருள்வார்னு சொல்லி சொல்றாரு. இவங்க வந்து காலமே துவங்கி தங்கள் சரீரங்களை கிழித்து கொண்டாங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவோ கிழித்து கிழித்து கிழித்து எவ்வளவோ இது பண்ணி பாக்குறாங்க, பதில் ஒண்ணுமே இல்லை. இதுல இந்த சூழ்நிலையில மதியான வேலையான பொழுது எலியா வந்து பரியாசம் பண்ண தொடங்கின்னு
0: போட்டிருக்கு,
1: கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எலியா சொல்றாரு வந்து, என்னப்பா உங்க தெய்வம் ஒருவேளை தூங்கினாலும் தூங்குவான், பிரயாணம் போயிருப்பான், பலத சொல்றாரு. அப்படி அப்படி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அதுல நான் என்ன பாக்குறேன் அந்த இடத்துலன்னா, அதாவது the assurance that Elijah have. You know, he has a kind of assurance in his heart that his prayer will definitely be answered. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஆழமான வைராக்கியமான ஒரு விசுவாசம், நிச்சயம் அவர் தைரியமா கேள்வி பண்றாரு. அடுத்து இப்ப நான் பலி செலுத்த போறேன், அக்கினி வரலன்னா அவன் என்ன கேள்வி பண்ணுவான்னு யோசிக்கல. இவருக்கு தெரியும் கண்டிப்பா பதில் கொடுப்பாரு என் தேவன் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அந்த சத்துரு தோற்று போன, அந்த ஜனம் வந்து முயற்சித்து தோற்று போனதை பரியாசம் பண்ணி அதை செய்தது போல, வேதத்தில் பார்த்தீங்கன்னா சத்துரு தோற்று போன இடங்கள் பல இடங்கள் பதிவாயிருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம வந்து இந்த பாடலில் அதை நம்மளும் பாடி, ஏன்னா நமக்கு ஒரு வெற்றி நிச்சயம் இருக்குது, ஒரு கொண்டாட்டம் இருக்குது, அதை கொண்டாடுறதுக்கு அழைக்கப்பட்டுக்கிறோம். அப்போ எனக்கு அதுதான் மைண்டில் இருந்துச்சு, நம்ம ஒரு திரைப்பட நடிகருக்காக நம்ம இப்படிலாம் செஞ்சு கத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு உண்மையில் ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னா சபையில் தெரிய மாட்டேங்குது. ஒரு சில சபையில் போய் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆர்ப்பரிப்போம்னா ஆர்ப்பரிப்புன்னு நினைச்சிடல, ஏன்னா நம்ம அமைதியாக இருக்க சொல்லி பழகி விட்டோம். சத்தம் போடக்கூடாது, உட்காருங்க, அங்கே பேசாதீங்க, பேசாது, பேசாமல் இருக்க நல்லது தான். ஆனால் ஆர்ப்பரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் அந்த ஸ்டேடியத்தில் இவ்வளோ திரளான கூட்டம் உட்காந்துருக்கு, இங்கே வந்து ரெண்டு பேர் விளாண்டுட்டுருக்கான், ஏன்னா அங்கே சுற்றி ஃபீல்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ஒரே ஒரு பால் தான் இருக்குது, அந்த பாலை வந்து அவன் போடணும், அந்த பாலில் வந்து நமக்கு வந்து 4 ரன் தேவைன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம யாராவது ஒரு ரொம்ப லொத்தையான ஒரு ஆள் நிற்கிறாரு, பேட்ஸ்மேனாக நிற்கிறாரு, எல்லாருமே அவுட்டு, ஒரு ஒருத்தர் தான் நிற்கிறாரு, இவன் எப்படி 4 அடிக்க போகிறான்னு யோசிச்சிருக்க நேரத்தில் அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் வந்து மலிங்கா மாதிரி ஒரு ஆள் வந்து போடுறான்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் இவர் வந்து எதிர்பாராமல் சுற்றுறாரு, 6 போயிடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிப்புனா என்னன்னு அங்கே நீங்கள் பார்க்கலாம்.
0: கரெக்ட்.
1: மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் இல்லை, ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி 3000 கிலோமீட்டர் தள்ளி டிவியில் பார்த்துட்டு இருப்பான், அவன் ஆர்ப்பரிக்கணுன்னு காப்பியை டீயெல்லாம் தட்டி விட்டுருவான். ஸோ அதுதான் வந்து உண்மையான ஆர்ப்பரிப்பு. அந்த ஆர்ப்பரிப்பு இன்னைக்கு ஜனத்துக்கிட்ட இல்லை. ஸோ நாங்கள் இதில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் வந்து
0: எதனால் அது இல்லை பாச, எதனால் அது மிஸ் ஆகுது,
1: அதாவது பீப்புள் ஃபீல் தட் யூனோ லைக் ஐ மீன் வி லிமிட் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய சட்டத்திட்டங்கள் நம்மளே போட்டு வச்சுக்கிறோம். இப்படின்னா
0: சட்டத்திட்டங்கள்னாலயா, இல்லை வெளிப்பாடு இல்லாதனாலயா, இல்லை சோர்வா, வாட் இஸ் இட்,
1: இல்லை அது எல்லாமே சேர்ந்து தான் சேர்ந்து. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. சட்டத்திட்டங்களும் இருக்குது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், எந்திரிக்கணும், உட்காரணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி சில நம்மளே ஒரு சில வகையறைகள் வச்சுரும். அதாவது சி காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர், தட்ஸ் ட்ரூ. ஆனால் அதே தேவன், அந்த தேவனை வந்து கம்பீர சத்தமாய் துதிங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை செய்யணும் கண்டிப்பாக. ஆங்கிலத்தில் வந்து ஷவுட் டு த லார்டுன்னு பாடுறோம். அப்போ ஷவுட் டு த லார்டு வசனம் தான் அது. ஷவுட் டு த லார்டு நம்ம என்ன ஷவுட் பண்ணுறோம், நம்ம ஒன்றுமே நம்ம பண்ணல. இப்போ நான் அமெரிக்கா போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், சில சபைகளில் பிரசங்கம் பண்ணும்பொழுது வெள்ளக்கார சபைகளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம், நம்ம போய் ஏதோ பேசுகிறோன்னா நான் அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. விசில் அடிக்கிறாங்க சில வந்து அது ஆஃப்ரோ அமெரிக்கன் சர்ச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் சர்ச்சில் நான் இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் டிவியில் பார்த்துருக்கேன், இது ஆஃப்ரோ அமெரிக்கன் சர்ச்சில் பிரசங்கம் நான் பிரசங்கம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், எழுந்து ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விசில் அடித்து ரிசீவ் பண்ணுவாங்க. நான் ஒரு அமெரிக்கன் சர்ச்சில் பேசினேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் ரிசீவிங் லைக் தட், அழகாக வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்கிறதுக்கோ, ஒரு அல்லேலியான்னு சத்தமாக சொல்கிறதுக்கோ நம்ம ரொம்ப நேரம் யோசிக்கிறோம். இன்னும் வந்து சில சர்ச்சஸில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்த சர்ச்சஸில் கூட கடமைக்காக தான் அல்லேலியா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வந்து போய் பார்த்தீங்கன்னா போய் கீழே விழுந்து விட்டான் அல்லேலியா அப்படிங்கிறாங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நம்ம அதை பார்க்குறோன்னா, பீப்புள் ஆர் மேக்கிங் எவ்ரிதிங், புட்டிங் எவ்ரிதிங் இன்டு ட்ரெடிஷன், பால் ஆஃப் ட்ரெடிஷன், எல்லாத்தையுமே ஒரு இப்படி தான் இப்படி தான் ஒன்று வச்சிடறாங்க. உண்மையை ஆர்ப்பரிக்கிறது என்பது, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் சத்தமில்லாமல் தான் சுற்றிட்டு வந்தாங்க. 7வது நாள், அந்த 7வது நாளில் வந்து 7 தடவை சுத்த சொன்னார் ஆண்டவர், அதில் 6 தடவையும் சத்தமில்லாமல் தான் சுத்தினாங்க. ஆனால் எக்கால துணி கேட்கும் பொழுது, அந்த சத்தம் வந்த பொழுது அவங்க ஆர்ப்பரித்தாங்க, அவங்களுடைய முழு பலத்தால் ஆர்ப்பரித்தாங்க. தேவன் பெரிய காரியத்தை செஞ்சார். அப்போ இன்னைக்கு வந்து ஆர்ப்பரிக்கணும். நான் அதில் வந்து அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி பாடியிருப்பேன் அப்படின்னா, வந்து ஆர்ப்பரித்து சத்தம் போடு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதில். அப்போ வந்து ஏன் அப்படி சொன்னா இப்ப வந்து சில சில சர்ச்சஸ்ல வந்து அப்படி சொன்னா அது கூட வந்து தட் இஸ் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் வந்துதான் ஆர்ப்பரிக்கிறதா. சத்ரு வந்து சத்ருவா கர்த்தருவன் காலின் கீழே மிதிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு இதுதான். என்னடா இவர் இப்படி கத்திட்டு இருக்கிறார் நினைக்கூடாது, ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இது. சார் அப்படி இன்னைக்கு வேணும், இன்னைக்கு அந்த மாதிரி சபைகள் வரணும், அப்படி வரணும். அதாவது இட் இஸ் அ சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறோம், புதிய ஏற்பாடு காலத்தில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவர் நமக்கு செஞ்சு முடிச்சிருக்கிற காரியங்களை யோசிச்சு பார்க்கும் பொழுது வி கனாட் சிம்பிளி சிட் அண்ட் யூனோ சிம்பிளி ப்ரைஸ் காட். நான் என் இருதயத்துக்குள்ளேயே சோதனை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே வரணும். யூனோ வி மஸ்ட் கம் அவுட் வித் போல்ட்னஸ். கர்த்தர் நமக்கு செஞ்சுருக்கிறத நினைத்து பார்த்து துதித்து சத்தம் போட்டு ஆராதித்து ஆர்ப்பரிக்கணும். அப்படி ஒரு இதில் தான் இருக்கிறோம். ஸோ வந்து ஓர்ஷிப் ஒவ்வொரு சபையிலுமே வந்து அந்தந்த ஆராதனை நாட்கள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்டில் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறோம். இப்படி இந்த ஆராதனை காரியங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஆராதிக்கும் பொழுது அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கணும். இட் ஷுட் பி லைக் எ செலிப்ரேஷன். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அது தேவனுக்கு பெரிய மகிமையாக இருக்கும், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: நிச்சயமா தேவனுக்கு ஒரு புறம் மகிமை இருந்தால் நீங்க சொன்னது போல எரிகோவின் மதில்கள் விழுந்தன.
1: கண்டிப்பா
0: நம்ம ஆர்ப்பரிக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்கள் விழும்.
1: கண்டிப்பா
0: ஒரு பெரிய விடுதல்.

0: ஹோட்டல் ரூமில் அவர் ஜெபிக்க தொடங்கினாராம். ஸோ அவர் வந்து அந்நிய பாஷையில் பேசி பேசி வேதத்தை திறந்து அமைதியாக தேவனிடத்தில் கேட்க முயற்சி செய்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்ததை பார்த்து இவருக்கு ஒரே ஆச்சரியம்.
1: சரி,
0: ஸோ ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே இவர் சொன்னாராம், எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னு, எனக்கு புது பிளேன் வேணா நான் இருக்க பிளேனை கொடுக்கணும் முதல்ல.
1: ஆமா,
0: அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த வரைக்கும் இப்போ மூச்சே இல்லாம வேற சிட்டில இருக்காங்க. இவர் பிளேனை கொடுத்துட்டா எப்படி திரும்பி வீட்டுக்கு போக போறோம் அப்படின்றது இவருடைய கவலை. ஸோ அவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு சரியா காமிச்சிருக்காரு யாருக்கு கொடுக்கணும். நான் இமீடியட்டா பிளேனை கம்ப்ளீட்டா இன்ஜின் எல்லாம் ஓவர் ஆல் பண்ணி நான் கொடுக்க போறேன். இவருக்கு பெரிய கேள்வி, கொடுக்க போற பிளேனுக்கு எதுக்கு இவரு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, சொன்ன குறிப்பிட்ட ஊழியருடைய பெயரை சொல்லி இவருக்கு தான் கொடுக்க சொல்லி இருக்காருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினாராம். இவர் சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு உனக்கு பிளேனை கொடுக்க சொல்லி. நான் வீட்டுக்கு போயிட்டு இமீடியட்டா இது பண்ணி உனக்கு கையில பிளேனை கொடுக்க போறேன்னு உடனே இவரு போனை காதுல வைக்கவே முடியல, தூக்கி ஒரு அடி தூரம் தான் வைக்க முடிஞ்சது. அவ்வளவு கூச்சல் அடுத்த பக்கத்துல இருந்து
1: ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சில ஆட்கள் எஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது நிறையாவது நம்ம செய்யறதுனால தான் அதை வந்து வெளியே ஆள் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: ஸோ பாஸ்டர் ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. பட் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், நான் அதுக்கு முன்பதாக இன்னொரு ப்ரொஃபெடிக்கல் சாங் சியோனே.
1: ஷோர்,
0: ஐ நோ தி என்டையர் ஆல்பம் இஸ் எ ப்ரொஃபெடிக்கல் ஆல்பம்,
1: யா,
0: பட் இதில் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த சர்ச்சஸ்,
1: எஸ்,
0: குறிப்பாக சபைகளுக்கென்றே தெய்வ ஆவியானவர் உங்கள் மூலமாக கொடுத்துருக்கிற அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு வருவோம். பாஸ்டர், அதை குறித்து நம்ம பேசுவோம். அன்பு நேர்களே, ரெவரன் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். உலகமெங்கிலும் தேவன் அன்பு பாஸ்டரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக அவர் வெளியிட்டுள்ள லேவியன் என்ற இசை தொகுப்பிலிருந்து சியோனே என்ற பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: அந்த நேர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ரெவரண்ட் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். பாஸ்டர், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங்.
2: ஆமென்.
1: பட் ஆனால் ஒரு சிலருடைய உள்ளங்களிலே ஒரு

0: பில்டிங்ல இடம் இல்லாம நம்ம மைதானங்களை தேடணும்
1: தேடணும்.
0: சர்ச் சர்வீஸே வந்து இட் ஷுட் கோ இன்டு லாக்ஸ். மைதானங்களில தான் நடக்கணும். என்ன பில்டிங் கட்டினாலும் அது ஓவர் ஃப்ளோ ஆகணும்
1: கண்டிப்பா.
0: So I think that's a beautiful day. அது நிச்சயமா அந்த நாட்களை நாம் பார்க்க தான் போகிறோம்.
1: நிச்சயமா
0: அவ்வளவு ஜனங்கள் தேடி வர போகிறார்கள். பாஸ்டர், இதை நீங்க இந்த பாடலும் சரி இந்த ஆல்பமும் சரி ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் இதுவா தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: குறிப்பா தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதிகமா யூஸ் பண்ணப்படுற வரமும் அதுதான்.
1: ஆமா,
0: அபியூஸ் பண்ணப்படுற வரமும் அதுதான். சோ நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கலாம், நானும் ப்ரொஃபெட்டிக்கலா மூவ் ஆகணும், தேவனனை பயன்படுத்த வேண்டும். சோ இப்போ அந்த ப்ரொஃபெட்டிக்கல் அக்யூரசி காணப்படணும்னா என்ன செய்யணும்?
1: ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா டியூனிங் அப்னு சொல்லலாம், கரெக்டாக டியூன்ட் ஆகிறதெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அ ரெவலேஷன் அண்ட் அ ப்ரொஃபஸி. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்போ வந்து சாமுவேல்கிட்ட வந்து சவுல் வராரு. 1 Samuel 9 சொல்லப்பட்டிருக்கு. வரும்பொழுது சாமுவேல் வந்து சொல்கிறாரு, 4 நாளைக்கு முன்னாடி காணாமல் போன கழுதை பற்றி கவலைப்படாதே, அவைகள் அகப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் நாட் அ ப்ராஃபசி, தட் இஸ் அ ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா, வெளிப்பாடு என்பது சவுலுக்கும் தெரிந்த காரியம். 4 நாளைக்கு முன்னாடி கழுதை காணாமல் போனதுனால தான் சவுல் பிரயாணப்பட்டே வந்திருக்கிறான். அது வந்து சவுலுக்கு தெரிந்த காரியம். அது வந்து இட் இஸ் ஒன்லி அ ரெவலேஷன். அடுத்தபடியாக சொல்றாரு, இதையும் அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ அப்படின்னு சொல்லி அங்க சொல்றது வந்து ப்ராஃபசி. ஸோ ரெவலேஷன் கம்ஸ் ஃப்ரம் ஐ மீன் காட் கிவ்ஸ் அ ரெவலேஷன், தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறார், அது ரெவலேஷன். ஆனா உங்க இருதயத்தில் தோன்றாத ஒன்று, சவுலுக்கு தெரியவே தெரியாது நம்மை வந்து கர்த்தர் தலைவனாக்க போறாருன்னு தெரியவே தெரியாது. அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இறுதியிலிருந்து வர்றது, அதுதான் ப்ராஃபஸி. அப்போ இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது வந்து ஒரு ப்ராஃபஸி கிடையாது, இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். ஏன்னா அத்திமரத்து கீழே நின்னது வந்து நாத்தான் வேலைக்கு தெரியும், அவன் அங்கே தான் நின்று தான் அவனுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே வந்து ஆண்டவர் வந்து சபையின் பக்தி விருத்திக்காகத்தான் அதை ரெண்டுமே இது பண்ணுறாரு. இன்னைக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் ஆப்ரேட் ஆகிறத பார்த்துட்டே வந்து இதுதான் ப்ரொஃபஸி நினைச்சாங்க. பட் ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட் அப்படின்னாலே வந்து டெஃபினெட்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட். வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து பிரதர் ஜான் மோகன பிரகாஷ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்து சொல்கிறோம், வந்து தேவன் வந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு இடமாக இருக்கும், ஒரு ஸ்டுடியோவாக இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும், ஒரு மீடியாவுடைய ஹோல் சென்டராக இருக்கும், பல காரியங்கள் அதில் இருக்கும். வந்து உங்களுக்கு அதில் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்தியர்கள் அல்லாதவர்கள் வருவாங்க, வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அதை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அதை யோசிக்காத ஒன்று, இட் இஸ் ஃப்ரம் காட், தேவன்ட்டிருந்து அதை சொல்கிறார், தேவன் அதை சொல்கிறார். நான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் வந்து தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது வந்து எதையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு பிரயோஜனம் இருக்கிறத தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்படி தானே, நமக்கு பிரயோஜனப்படாத ஒன்று நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ மெயினாக வந்து எந்த வரமாக இருக்கட்டும், அந்த வரம் செயல்படணும்னா அதை நாம் பிரயோஜனப்படுத்துகிறதா இருக்கணும். எதுக்காகனா தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்முடைய ஏன்னா வி கேன் கெயின் ஈஸிலி கெயின் மைலேஜ், யூனோ யூஸிங் அ கிஃப்ட் ஆஃப் காட் வி கேன் கெயின் அ பர்சனல் மைலேஜ். அப்படி இல்லாமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பேர்சபா வரைக்கும் அவன் மூலமாக கர்த்தர் பேசினார், அவனுடைய வார்த்தைகளை ஒன்றும் தரையில் விழுகவில்லைன்னு இருக்குது. அதுதான் சாமுவேல், ஒரு ப்ரொஃபட்டிக் ஆஃபீஸோட பிகினிங் அங்கே நம்ம பார்க்கலாம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சரியா இது யாரு பேசுறானே தெரியாம தான் இருக்கும், அப்படிதான் அவர் ஆரம்பம். பட் அந்த சாமுவேல் கிடையாது, அதுக்கு பின்னாடி வரும்பொழுது உள்ள சாமுவேல்.

0: நம்ம வாசிக்கும் பொழுது. அவன் என்னைக்கு கர்த்தருக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சரண்டர் ஆயிட்டானோ அதுக்கு பிறகு அவன் ஏழிட்டு தேடி ஓடி போனதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் லிசனிங் ஃப்ரம் காட். யூனோ சி தெர் ஆர் த்ரீ ஏரியாஸ் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அதை ப்ரொஃபட்டிக் இதை பற்றி பேசுனால நான் சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக பாஸ்டர்.
0: ஆமாம், அதாவது நான் வந்து உங்களுடைய செவிகளில் தான் பேச முடியும். ஐ ஸ்பீக் டு யுவர் இயர்ஸ், ஐ கனாட் ஸ்பீக் டு யுவர் மைண்ட், ஐ கனாட் ஸ்பீக் டு யுவர் ஹார்ட்.
1: எஸ்
0: ஓகே, இட் இஸ் என்ன சொல்கிறதுனா இதுதான் வந்து என்னுடைய ஏரியா, எனக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டொமைன். திஸ் இஸ் மை டொமைன் வேர் ஐ கேன் வாட் எவர் ஐ ஸ்பீக் யூ ஹியர். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், வந்து இன்பம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ நேயர்கள் உலகத்தில் பல இடங்கள்லேருந்து கேட்குறாங்க, அவங்க செவிகளில் தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசை பற்றி என்ன போட்டிருக்குன்னா அவன் மனதில் பேசுகிறேன். அவன் வந்து நேரடியாக வந்து யார் செவிலையும் வந்து கையை கையை கையன்னு சொல்கிறது கிடையாது. அவன் என்னன்னா மனசில் பேசுகிறான், ஒரு சிந்தையை வந்து கொண்டுறான் உள்ள, ஒரு தேவையில்லாத காரியத்தை விதைக்கிறான். ஸோ இது வந்து பிசாசோடைய அவனுடைய டொமைன் எங்கே இருக்குன்னா அந்த மைண்ட் ஏரியா. பட் ஆண்டவரை பற்றி பார்க்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் பேசியிருக்கிறார், நேரமும் பேச முடியும். அவர் இந்த மூணு இதுலேயுமே ஆப்ரேட் பண்ணலாம். But still he chooses to speak to the heart of a man. அவனுடைய இருதயத்தோடு தேவன் பேசுகிறார். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணும்போது வந்து சிலர் சொல்கிறாங்க வந்து பாஸ்டர் இன்னைக்கு எங்களுக்குனே பேசின மாதிரி இருந்துச்சு, எனக்குனே இருந்துச்சு. தட்ஸ் அ சைன் தட் காட் ஹஸ் கம்யூனிகேட்டட் சம்திங் டு தட் இண்டிவிஜுவல்ஸ் ஹார்ட். அவன் இருதயத்தை தொட்டிருக்கிறார், அவன் இருதயத்தில் பேசியிருக்கிறார். அது தேவனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் சி. ஐ கேன் ஈவன் டச் யுவர் இமோஷன் பட் ஐ கனாட் டச் யுவர் ஹார்ட். நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, வந்து இப்போ வந்து என்னை தொடுங்கன்னா சம்படி கம்ஸ் அண்ட் டச்சஸ் மீ, தேர் ஜஸ்ட் டச்சிங் மை ஹேண்ட் ஆர் சம்திங், தே கனாட் டச் மீ. அந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த டோட்டல் பர்சனாலிட்டி, அந்த அந்த இந்த இருதயத்தில், அந்த இருதயத்திற்குள்ள அது பேசுறது ஆண்டவர் மட்டும்தான். அப்போ அதை வந்து வி கேன் ஈஸிலி டிஃபரன்ஷியேட். இது வந்து இது அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஆவியின் ஏவுதல் உணர்த்துதல், நமக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன யார் சொல்கிறா என்ன அப்படின்னு. சம்டைம் எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் ரீசெண்டாக நடந்தது. ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டு இந்த சிடி சம்மந்தமாக அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஐடியாக்க, அவரும் ஒரு சிடி போட்டிருந்தார், அந்த ஊழியரும் ஒரு சிடி போட்டிருந்தார். அப்போ அதுக்காக போய் அவர்கிட்ட போய் பேசலான்னு போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய எனக்கு அவர் அவ்வளவு ரெவலேஷன்ஸ் உள்ள ஒரு ஆள் எனக்கு தெரியாது. நான் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுதே அவர் வந்து எங்களை குறித்து என்ன என்னுடைய மனைவி குறித்து நாங்கள் கடந்து வந்த பாதை இதெல்லாம் பற்றி நிறைய பேச ஆரம்பித்தார், அவரே சொல்ல ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து சரி இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு சொல்கிறாரு எல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தார், சொல்லிகிட்டே இருந்து பண்ணிகிட்டே இருந்து ஜோம் பண்ணிருந்தார், ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்காக ஜோம் பண்ணார். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வரலான்னு போனோம். எங்கள் ஊர்க்காரர், எங்கள் மதுரையை சேர்ந்தவர், அதனால் மதுரையில் தான் அன்றைக்கி வந்திருந்தார். ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வரலான்னு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவரோட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருப்போம். அது தொடர்ந்து கடைசியில் ஜோம் பண்ணிவிட்டு அவர் நல்லா ஜோம் பண்ணார், ஜோம் முடிச்சுட்டு நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்ட்டார். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து, ஏன்னா நம்ம வீ கேன் ஆஸ் அ ஒரு ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் வீ கேன் ஈஸிலி யூனோ ஷட் டவுன் அவர் ஸ்பிரிட். You know, we can either allow God to minister to us, exactly. Or minister, you know, through us, or we can simply shut down. Takkunu ayyo ivurukku poi namma job pandradha appadinu na vandu enna vandu totally shut down panten ena sir sadharanam edha job pannalam appadi namma job panna aarambikkum bodhu God literally took me from that place to another place. Or engiyo or edathukku takkunu kondu poittu pesa vekkirar enne pesungirar enakku automatically vaartha vandhadu. டக்கு டக்கு டக்குன்னு சொன்னால் அவருடைய ஹோல் மினிஸ்ட்ரியை குறித்த ரெவலேஷனை கற்றுக் கொடுத்தார். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா அவர் கழுதையும் பேச வைப்பார், கழுதை பேசுச்சுன்றதை விட கழுதை கவுண்ட் பண்ணுச்சு, அதுதான் பெரிய விஷயம். நீ என்னை மூணு தடவை அடிச்சேன்னு சொல்லிச்சு, இல்லை எனக்கு அது ஆச்சரியமாச்சு, என்னடா இது நமக்கே கணக்கு வரல, இந்த கழுதுக்கு இவ்வளோ கணக்கு வந்திருக்கு.
1: ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரி வாசிக்கிறது அடிக்கடி உண்டு. வந்து அமெரிக்காவில் ஒரு காக்காவை ட்ரெயின் பண்ணாராம் பாருங்க, காக்கா 50 வார்த்தைகள் பேச அவர் ட்ரெயின் பண்ணாராம். ஒருவேளை கழுதை யாரும் அட்டம் பண்ணுறாங்களா கிளிப்பிள்ளை போல சொல்றதை சொல்ல முடியும். பட் நீங்க சொல்றது இன்டெலிஜென்ஸ்,
0: எக்ஸாக்ட்லி
1: அந்த ஃபேக்கல்டி அங்க இருந்தது.
0: ஆமா, அதாவது பியூட்டிஃபுல். அதாவது எப்படி நான் சொல்வேன்னா, வந்து தேவன் நினைச்சார் இப்ப ஒருத்தர் பேச வைக்கணும், ஒருவர் மூலமா கர்த்தர் ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சார்னா ஹி கேன் டெஃபினெட்லி டு இட். அப்போ இந்த இதில் வந்து என்னென்னா, வந்து ஒரு மனுஷன் தேவனுடைய, இப்போ நான் உங்கள்கிட்ட பழகுனேன்னு வைங்களேன். நான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மெட்ராஸ் வாசி, நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், என் பேச்சே வந்து வந்தாங்க போனாங்க இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட ரொம்ப பழக ஆரம்பிச்சுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த சென்னை சாங் ஒரு நீங்கள் அப்படி பேசினா கூட நான் என்னப்பா அப்படின்ட்டு வந்து ஏன்னா அது வந்துடும், ஏன்னா நான் சௌக்கியமா அப்படின்னு. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊரோட பழக பழக பழக வி ஆர் ஏபிள் டு ஐடென்ட் ஐ மீன் என்ன சொல்கிறதுனா கிளியர்லி ஐடென்ட். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுனீங்கன்னா நான் வந்து 1500 kilometers 5000 kilometers தள்ளி கூட இருக்கலாம். பட் ஐ கேன் டெஃபினெட்லி டெல் தட் திஸ் இஸ் பிரதர் மோகன் பிரகாஷ், அவங்க வாய்ஸ் தான் இதுன்னு. ஸோ அதே போல் தேவனோடு நம்ம பழகும் பொழுது அந்த அதில் ஒன்று ரொம்ப கவனிக்கணும். இந்த ஃபோனை பற்றி நான் சொல்கிறனால அதை நான் சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: சரி, இஃப் ஐ டோன்ட் நோ த பர்சன், யூனோ எங்கேயோ இருந்து பேசுகிறார் அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம், அவர் வாய்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் இன்னைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவர் நெருங்கி பழக விரும்பியும் அவரை இன்னும் ஜனங்கள் அநேகர் அவரோட நெருங்கி பழகாதனால இது யாரோ சொல்றாங்கன்னு ராங் கால்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம தேவன் நம்மோட பேசுகிற காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்குது.
1: ராங் காலில் கிராஸ் டாக்
0: அப்படி போயிடுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் யூனோ நம்மளுடைய நோக்கங்கள் நம்ம திட்டங்களை நிறைவேற்றும்படி நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையாக வந்து அவருடைய பழகி யோபில் அழகாக இருக்கும், அவருடைய பழகி சமாதானமாகிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்போ அவரோட பழக பழக பழக நிச்சயமாக இது அவர் தான் சொல்கிறாருன்னு தெரியும், அதில் ஒரு உறுதி இருக்கும் பாருங்க. பவுல் சொல்வார் வந்து என்னுடைய சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஸோ ஒரு ப்ரொஃபஸி ரிலீஸ் ஆகும்போது அந்த அது அன்ராப் ஆகும்போது இந்த நாலு காரியமே அதில் இருக்குது. ஸோ வேர்ட் ஆஃப் காட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து வேர்ட் ஆஃப் காட் தான் வந்து அல்டிமேட் ப்ரொஃபஸி. ஸோ வந்து வார்த்தைக்கு புறம்பாகவோ வார்த்தைக்கு எதிர்மறையாகவோ இருக்காமல் அதற்கு சாதகமாகவே பேரலலாக தான், ஏன்னா இது இருக்கப்போ வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது. ப்ரொஃபட்டிக்கலாக அவன் சொல்லும் பொழுது தெர் இஸ் பவர். சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களால நிற்கக்கூட முடியாது, அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து இட் இஸ் பவர், இட் டெஃபினெட்லி இட் பிரிங்ஸ் பவர், இல்லை இட் ரிலீஸஸ் பவர். அப்புறம் வந்து ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி ஆக்டிவ், வெரி மச் ஆக்டிவ் இன் ப்ரொஃபஸி. அதனால் அது வந்து நிச்சயம், அந்த நிச்சயமாக இட் தஸ் எஸ் திஸ் இஸ் ஃப்ரம் காட், இதுதான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு சம்பவம் நமக்கு நேரம் வந்து அதை நான் சொல்லலாம்.
1: சொல்லுங்க.
0: அதாவது எங்களுடைய மாஸ்கெட்டில் எங்களுடைய சபையில் நான் இது சொல்ற காரியம் வந்து 2006 நடந்தது. ஒரு அருமையான சகோதரி அங்கே ஒரு வேலைக்காக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பியூட்டிஷியன், அவங்க வந்து பியூட்டிஷியன், ஏதோ அது சம்பந்தமான காரியங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 3 months விசிட் விசாவில் வந்திருக்கிறாங்க, அதுக்குள்ளே அந்த 3 months அவங்க வந்து ஷி மஸ் கெட் அ ஜாப். அப்போ வந்து முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கே போனாலும் சரி ஒரு ஒரு ஒரு இன்டர்வியூ ஓகே ஆகிற நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே என்னை பிடிச்சிருக்குன்ட்டாங்க, நான் இங்கே சேர போகிறேன், வந்து சேரலான்னு நினைக்கிறேன், வந்து இவ்வளவு 120 riyals சம்பளம் தரேன்றாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்க. உடனே வந்து எனக்கு ஆவியானவர் சொல்லுவார், இது இல்லை, திஸ் இஸ் நாட் ஹர் பிளேஸ். நான் தைரியமாக சொல்லுவேன், நோ சிஸ்டர் இதில் சேர்ந்துடாதீங்க, இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இதை மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது அவங்களுக்கு, அதை அட்டன் பண்ணாங்க. அதிலிருந்து அங்கேருந்து இதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வந்து அதையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, பாஸ்டருக்கு வந்து இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, இது எவ்வளோ சம்பளம் ஏதோ பாஸ்டர் ஏதோ நிறையா தருவாங்க நினச்சிட்ருக்கார் போல இருக்குன்னு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் திஸ் இஸ் த ட்ரெண்டு, இவ்வளோ தான் சம்பளமே, நீங்கள் நான் ஒவ்வொருத்தரும் இடமா கேட்குறேன், எதுவுமே இல்லை இல்லை கர்த்துடைய சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இதுதான் பாஸ் இவ்வளோதான் தருவாங்க, இதுக்கு மேலே தரமாட்டாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா ஒருவேளை நம்ம இதுக்கு கிடைச்ச 4-5 வேலையை நம்மளே காலி பண்ணி விட்டுட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வியாழக்கிழமை வீட்டில் ஜெபம், அப்போ வந்து நாங்கள் ரொம்ப சின்ன ஒரு இதாக வந்து வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்போம், இந்த உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த சிஸ்டர் தான். அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஊருக்கு போனோம், வெள்ளிக்கிழமையோடு இவங்களுக்கு 3 months முடியுது, இவங்க ஊருக்கு போகிறாங்க. வெள்ளூரை சேர்ந்தவங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் வந்து ஒரு வெளிநாட்டு, அதாவது ஒரு அமெரிக்கன் இதில் இருந்து எனக்கு கால் வந்திருக்கு. எனக்கு வந்து இங்கிலீஷில் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. வந்து இங்கே வந்து இன்டர்வியூக்கு வந்து உட்கார்ந்துருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கூட வரலை, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஃபிலிப்பினோ அது இதுலேருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு இது உள்ளே போவா வேணாமான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு பிளேஸ் கேர் அப்படின்னு. நான் உடனே அவங்கள்ட்ட சொல்கிறேன், வந்து அம்மா நீ வந்து கண்டிப்பாக அதுக்கு போகணும், இங்கே தான் உனக்கு வேலை கிடைக்கும். அதாவது ஒரு அது அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த வெள்ளக்காரங்களுடைய ஃபஸ்ட்டு பியூட்டி பார்லர் அந்த அந்த அந்த நாட்டிலேயே அவ்வளவு வந்து பேர் பெற்ற ஒன்று. அதில் வந்து
1: நம்பர் ஒன்
0: அதில் இங்கிலீஷே தெரியாது நம்ம இந்த சிஸ்டருக்கு. பயந்து நடுங்குது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், இங்கே தான் வேலை. பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு டெமோ கொடுக்க சொல்லி அந்த பொண்ணு அழகாக பண்ணுது. ஷி வாஸ் செலக்டட். ஸோ மற்ற நாட்டுக்காரங்க இல்லை வெளியே நாட்டிலேருந்து வந்தவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். இல்லை இந்த பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு நிச்சயம் பாருங்க. இது எஸ் திஸ் இஸ் ஃப்ரம் காட். நல்ல தைரியமாக சொல்ல முடியும் நம்மளால, இதுதான் இப்படிதான். அது வந்து ஆண்டவருடைய கிருபை தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் எல்லாமே அவருடைய கிருபை தான். ஆனால் அவரோட பழகுனா தான் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகினோம் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த கிருபை அந்த வரம் நமக்குள் இருந்து அது செயல்படுறது நிச்சயமாக நடக்கிற காரியம்.
1: பாஸ்டர், நம்ம உங்களுடைய ஆல்பம்ல சேனைகளின் தேவனே என்ற அந்த பாடல்,

அற்புதங்களை செய்வீராக. முச்சடி நிலைகள் மாறட்டும் ஆண்டவர். நன்றி அப்பா. சாம்பரின் அனுபவங்கள் மாறட்டும் அப்பா. பரிசு தாவியனுடைய பிரசனம் இப்பொழுதை கடந்து வருவதாக. அன்னவருடைய சூழ்நிலைக்குள் அறை வீடுகளுக்குள்ளே தேவ பிரசனம்.

பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன பாடல் மூலமாய் எங்களுக்கு எப்படி ஊழியம் செய்கிறோம் அப்படி அதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்வீராக. வல்லமை வெளிப்படுவதாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்கிறேன். இப்பொழுதே மகிமை வெளிப்படுத்துகிறேன்.

0: Thank you, Holy Spirit, and the apostles. Amen, amen, amen.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.

0: இணைந்திருக்கிறீர்கள். ரெவரண்ட் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். பாஸ்டர், ரொம்ப அருமையான ஒரு சாங். ஸோ உங்க இருதயத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா.
0: ஸோ நீங்க சொன்னீங்க, ஏறக்குறைய ஒரு 4.5 ஆண்டுகளுக்கும் மேல இந்த பாடல் பிறந்து வருகிறதற்கு.
1: கரெக்ட், கரெக்ட், நிச்சயமா.
0: வெரி பியூட்டிஃபுல் பாஸ்டர். ஸோ இந்த பாடலை குறித்து சொல்லுங்க பாஸ்டர்.
1: ஆமா, அதாவது இந்த பாடலை வந்து அந்த அந்த அந்த ஸ்டான்சாஸ் இல்லாம அந்த அந்த மெயின் இது மட்டும் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி கத்த கொடுத்தார். அப்போ நான் வந்து என்னுடைய பர்சனல் வர்ஷிப்லையும் சரி, நான் போயிருக்கிற நாடுகளில், நான் போன இடங்களில் பாடின இடத்துலையும் சரி, அந்த 4 வரியை பாடும் பொழுதே தேவ ஜனத்திற்குள் பயங்கர அபிஷேகம் வந்து இறங்கியிருக்கு. நான் பார்த்துருக்கேன், எனக்கும் அதை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் நிறைய தடவை. அது வந்து அதாவது ஒரு ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தை ஒரு மனுஷன் சொல்லி என் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறது அந்த பாட்டு. அதை சொல்ல சொல்ல சொல்ல அந்த அபிஷேகம் தேவனிடத்துலேருந்து அனுப்பப்படுகிறது, ஜனத்தை நிரப்புவதையும் அவங்க அதில் ஆவியில் கழி கூறுவதையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் எவ்வளவு முயற்சித்தும் இதில் வந்து என்னால் அதை தொடர்ந்து அதை வந்து என்ன செய்யறதுன்னு செய்ய முடியல. நான் நினைக்கிறேன் 2009 அமெரிக்கா போயிருக்கும் பொழுது அங்கே வந்து என்னுடைய சகோதரி வீடு இருக்கு. அந்த சகோதரி வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரதர் இருக்கிறாங்க. அவங்களும் நான் அவங்களும் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பிரதரு. அப்போ நாங்கள் அந்த இந்த பாடலில் இந்த 4 வரியே பாடினோடனே அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், வந்து பாஸ்டர் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக சீடி போடணும். 2009 அவர் சொன்னார், 2009. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அதோடைய சரணங்கள் ஒன்றுமே ஆண்டவர் தரல, அதோடைய எது ஒன்றுமே தரல. பட் கரெக்டாக இந்த சிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இது இதுக்குள்ளே ரெக்கார்டிங் அந்த செய்யணும் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டான்சாஸை கத்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ரொம்ப அழகாக கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அதை கொடுக்க கொடுக்க கொடுக்க அதை எழுதி, இது இது எதுக்குன்னு தெரில முதல்ல, இது எதுக்காக கொடுக்குறாருன்னு இந்த ஸ்டான்சாஸை ஓடிக்கிட்டே இருக்குது, அதை நான் பாடிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப அந்த சேனைகளினோட சேர்த்தார். இது அப்படி ஒரு அழகாக அதை பாடும்படி தேவன் கிருபை செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிச்சயமாக நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து அதனால தான் அதில் எழுதியிருக்கேன், ஏ சாங் ஃபார் யோர் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி இந்த சாங்கை வந்து மக்கள் கேட்கும் பொழுது என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதோட சேர்ந்து அவங்க வந்து கண்டிப்பாக பாடணும். இந்த சாங்கோட சேர்ந்து, அதோட கூடவே சேர்ந்து அவங்க பாட பாட பாட அவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அதில் ஸ்டான்சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா முச்சடிக்கு பதிலாக, ஏன்னா பாருங்கள் வந்து சத்துரு வந்து இதை நான் அதை சொல்லும் பொழுதே நான் அதை ப்ராஃபிட்டிக்கலாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் வாழ்க்கையில் கூட அவங்க சொல்லலாம், எங்கள் வாழ்க்கையில் தீமைகள் விதைக்கப்பட்டிருக்கு, சத்துரு வந்து தீமை விதைச்சிருக்கிறான். அது தீமை விதைத்தது உண்மைதான், ஆனால் சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அந்த முளைக்கும் பொழுது முள்ளாக முளைக்காதபடி அந்த முச்சடிக்கு பதிலாக அது விருட்சமாக முளையும்படி தேவன் செய்வார். நமக்கு தெரியாத விதத்தில் ஒரு பெரிய ஒரு பரிமாற்றத்தை கத்தர் கொண்டு வந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவன் ஏற்படுத்துவார். யோசேப்பு சொன்னது போல, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ அப்படி தேவன் நிச்சயமாக செய்வார். ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லணும் இந்த சாங்கில்,
0: என்னன்னா
1: இதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சவுண்ட் இன்ஜினியர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவர், அவர் மட்டும் இல்லை எங்களுடைய மியூசிக் டைரக்டர் பிரதர் சாம் கே ஜபராஜா, ரெண்டு பேருமே அந்த சாங் வந்து கண்ணீரோட கேட்டாங்க அதை பாடினோடனே. உண்மையாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுட்டாங்க. அப்புறம் திரும்ப தான் அதை வந்து சொன்னாங்க, திரும்ப நம்ம நீங்கள் பாடுங்க, 2வது டேக் பாடுங்க, ஃபுல்லாக பாடுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கே வந்து அந்த பிரதர், அந்த சவுண்ட் இன்ஜினியர் பிரதர் வந்து பிரதர் பிரபு, அவர் அன்றைக்கே வந்து அதை எடுத்து அதை வந்து திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டார். சொன்னார், பாஸ்டர் இது ரொம்ப எனக்கு ஊழியம் செய்து அப்படின்னு சொன்னார். ஸோ நிச்சயமாக உலகத்தில் இந்த சாங் பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த குறிப்பிட்ட விசேஷித்த அந்த பாடல் ஊழியம் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை.
0: பாஸ்டர், இப்போ இந்த சிடியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: இது இப்போது எல்லா கிறிஸ்தவ புத்தக கடைகள்லையும் கிடைக்குது. மெல்கி இவாஞ்சலிக்கல் சர்வீசஸ் அவங்க தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக அவங்க எல்லா வேர்ல்டு வைடாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு இது இருக்குது, அதாவது என்னென்னா வந்து அதில் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போது
0: ஆமா, இந்த பிரத்யேகமான வெப்சைட், எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட், levian.in,
1: ஆமா levian.in. அந்த வெப்சைட்ல போனாங்கன்னா அது கரெக்டா, அது எங்க கிடைக்கும் அப்படின்றதுக்கு லிங்க் இருக்கு அதுல. மற்றபடி வந்து ஏன்னா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மெல்கிவாஞ்சலிக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ melkevangelical.com ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனால் கூட அவங்களுடைய எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம்
0: அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்
1: இருக்கிறாங்க. நிறைய எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளையும் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து அவங்க இருக்கிற இடத்துல இப்போ அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்த சிடி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எனக்கு இமெயில் மூலமாகவோ இல்லைனா வந்து தொலைபேசி நம்பர் மூலமாகவோ அதை தெரியப்படுத்தலாம், கேட்கலாம். இல்லை வந்து இன்பம் எஃப்எம், நிச்சயமா இன்பம் எஃப்எம்க்கு சொன்னாங்கன்னா கூட த்ரூ தெம் எங்களுக்கு உங்களுக்கு உங்க மூலமா எங்களுக்கு அது தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம செய்யலாம்.
0: நிச்சயமா பாஸ்டர், பாஸ்டர் இப்போ நம்ம முடிக்க போகிற ஒரு வேலை வந்து விட்டது. நான் எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. ஆனால் நம்ம முடிக்கும் முன்பதாக மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக சிடிகள் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன, மேபி பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி.
1: எஸ்,
0: இன்னொரு புறம் தேவனும் ஜெனுவனா நிறைய பேர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமாம்,
0: அநேக வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் கூட சிடி போடுறத பார்க்குறோம். ஸோ இப்படி சிடிக்கள் அல்லது பாடல்களை சுமந்து கொண்டு இசைத்தட்டுகளாக வெளியிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: பைபிள்ல சொல்லியிருக்கிறது போல பிரசங்கி 3:11 அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அப்போ நான் வந்து இந்த சிடி பண்ணோன்னு யோசிச்சிருந்த ஒரு டைம் இல்லை, தேவனுடைய வேலையில் அது நிறைவேறினது. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ எப்படி போகணும், எப்படி ரீச் பண்ணணும், எல்லாத்துலேயுமே வந்து ப்ரேயர்ஸ் டெஃபினெட்லி நீடட். முதல்ல வந்து ஜெபந்தான், ஜெபிக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான கைகளில் அது வரணும், சரியான இடத்துல வந்து சரியாக போகணும். ஏன்னா வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் தான். டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஆதாயத்திற்காகவோ இதுக்காகவோ அவங்க சிடி போடுறதில்லை. எல்லாருமே வந்து தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகள், தேவன் கொடுத்த பாடல்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து நல்ல ப்ரேயர் வேணும், அதுக்கப்புறம் நல்ல பர்சன் வேணும். நம்ம சரியான ஆட்கள்கிட்ட கூட இணைக்கப்படணும், சரியான ஆட்கள் தான் நமக்கு கரெக்டாக யார் மியூசிக் பண்ணணும் யார், அது வந்து வந்து சரியாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிளான்ஸ், இப்போ வந்து அன்னெசரி டிலே இல்லாதபடிக்கு சரியாக வந்து இப்படி இப்படி பிளான் பண்ணால் இப்போ இன்னைக்கு இப்படி செய்யணும்னா அது பண்ணணும். நிறையா காரியங்கள் இதில் இருக்குது. அதை வந்து இப்போ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நிறையா படிச்சிருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சரி, ஒரு விசா எடுக்கிற காரியம் வந்தாலும் சரி, அப்போ நான் அதில் படிச்சுக்கிட்டேன்னா நிறைய பேருக்கு நான் கரெக்டாக சொல்லுவேன், இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான் சொல்லி சொல்ல முடியும். அதனால் இதில் வந்து முதல்ல ஜெபிக்கணும், அப்புறம் சரியான நபர்கள் மியூசிக்னால் கரெக்டாக அது யார் இருக்கிறா, நம்மளுடைய பட்ஜெட் என்ன, நம்ம எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு கரெக்டாக அதை இது பண்ணி செய்யணும். சரியான நாட்களுக்குள்ளே அதை முடிக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே வந்துகிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதெல்லாம் செய்யணும், சரியான ஒரு பிளானிங்கோடு செயல்பட்டு செய்யணும். பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் கிரியேட் பை காட், டெஃபினெட்லி கரெக்டான பிளாட்ஃபார்ம் கத்தர் கிரியேட் பண்ணுவார், அதை நிச்சயமா ரிலீஸ் பண்ணும்படி தேவனுடைய செய்வார்.
0: நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்க ஒரு ஜெபத்தை எடுத்து
1: கண்டிப்பாக
0: சந்தோஷமாக.
1: சரி, ஜெபம். பிரைஸ் தி லார்ட். நன்றி கர்த்தாவே, தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த உரையாடலிலே ஆண்டவரே உமது வார்த்தையில் எழுதியிருக்கிறது போல தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடே ஒருவர் பேசிக்கொள்வார்கள், தேவன் அதை கவனித்து கேட்கிறார்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க அப்பா சூத்திரம் இந்த உரையாடலிலே அப்பா நீர் ஆண்டவரே இதோடு கலந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அப்பா சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீர் அனுப்பியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சூத்திரம் தகப்பனே இந்த பாடல்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே சூத்திரம் இந்த ஜனங்கள் இந்த பாடல்களை கேட்கும்படி, இந்த செலக்டட் சாங்ஸை கேட்கும்படி நீங்கள் கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே இப்பொழுதுமாய் ஆண்டவரே சூத்திரம் தகப்பனை ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இவ்வளவு நேரம் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய அன்பின் கரத்தை அவர் மேல் வைப்பீராக. ஆண்டவரே அவள் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய கரத்தை வைப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நாங்கள் பாடலை கேட்டோமே. ஓ, நீங்க சொன்னது எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கும் என்று கேட்டோமே. அதே போல அந்த வார்த்தையின்படியே இவர்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, முச்சடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைப்பதாக நீ சொல்லிக்கிறனப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எவைகள் சாம்பலாய் போனதோ ஆண்டவரே, நீ ஒன்றும் செய்யப்பட முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அறிந்திராத ஆண்டவரே, உலக ஞானம் அறிந்திராத, மருத்துவர்கள் அறிந்திராத ஒரு புதிய அலங்காரத்தை ஆண்டவரே, ஒரு சிங்காரத்தை நீ தருவீராக நீ சொல்லிக்கிறனப்பா. நீங்க இப்படி செய்கிறதற்கு ஆண்டவரே உண்மையும் நீதியும் உள்ளவராய் வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே, லட்சைக்கு பதிலாக ஆண்டவரே, நன்மை வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று எழுதியிருக்கிறதப்பா. இப்பொழுதே யார் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, ஓ, தடைகளின் மேல் தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, 90வது சங்கீதத்திலே ஆண்டவரே 15 வசனத்தில் மோசே உருக்கமாய் ஜெபித்த போது, ஆண்டவரே, எங்கள் சிறுமை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே, நாங்கள் சிறுமை அடைந்த நாட்களுக்கு சரியாக, துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்ன ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, பெரியதோர் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி இந்த ஜனத்தை நடத்தி நீரே கர்த்தாவே. ஆண்டவரே, 40 ஆண்டுகள் சுற்றி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தவர்களை நேர்வழிப்படுத்தி செவ்வையாய் நடத்தி நீரே கர்த்தாவே. அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனை, சுற்றி வருகிற காலங்களை மாற்றி சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளாய், சுதந்திரிக்கிற காலத்திற்குள்ளாய் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த இன்பம் எஃப்எம்க்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, 2வது முறையாய் இங்கே வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறீரப்பா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, சொல்லப்பட்டவைகளை ஆண்டவரே உறுதிப்படுத்தும்படி முத்தரிக்கும்படி இந்த நாளிலே அனுப்பியிருக்கிறக்காய் நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லுகிறீரப்பா. உதிக்கிறவன் ஒளிநத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. எஸ் மை லார்ட். ஆண்டவரே, சுற்றி வந்த நாட்கள் முடிவடைந்து சுதந்தரிக்கும் காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழாமல் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறதுக்காய் நன்றி அப்பா. இஸ்ரவேல் என்கிற குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, அவைகளில் ஒன்றும் தரையிலும் விழவில்லை என்று எழுதியிருக்கிறதப்பா. வார்த்தையின்படி அற்புதம் செய்வீராக. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இழைப்படைந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய தேற்றரவின் மழை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனை, சம்பூரணத்தை அனுப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எழுதி வைத்திருக்கிறவைகள் ஆண்டவரே, எழுதி வைத்திருக்கிற டீடைல்ஸ் அப்படியே நிறைவேற்றுவேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எந்த மனுஷனும் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு வளர்ச்சியின் பாதைக்குள் நீங்க எடுத்து செல்கிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, கடினப்படுத்த வேண்டிய இடத்திலே சிலரை கடினப்படுத்தினீரப்பா, அதுவும் எங்களுடைய நன்மைக்காகத்தான் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே கிடைக்க வேண்டிய இடத்திலே இரக்கத்தை வெளிப்படுத்தினீர், அதுவும் எங்கள் நன்மைக்காக. ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொன்னது போலவே நீர் செய்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமுக்கு ஒரு காலத்திலே வாக்கு பண்ணப்பட்டவைகளில் 1 அடி நீளம் கூட அவன் கைவசமாய் இல்லாத போது நீர் அவனுக்கு பெரிய வாக்கு தத்தம் அணினீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அப்படியே ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த ஸ்தாபனம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, வளர்ந்து ஆண்டவரே வேர் பெற்று ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இதன் கிளைகள் காணப்பட்டு ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எந்தெந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் அருளி எக்ஸ்பான்ஷன் ஆண்டவரே தரிசனத்தின் விரிவாக்கத்திற்குள் நடத்தி ஆண்டவரே ஒரு பெரிய சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வீராக. இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். Thank you so much brother. இன்றைக்கும் நீங்க வந்தது மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்க நேரத்தை எடுத்து எங்கள் மத்தியில வந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக அன்பு நேயர்களே, ஒவ்வொருவரும் இந்த லேவியன் என்ற இசை தொகுப்பை வாங்கி பயனடையபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் இயேசுவின் ஊழியங்கள் சார்பாகவும் இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளை
1: தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: அன்பு நேயர்களை, இதுவரை ரெவரண்ட் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தேவனால் உலகம் எங்கிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அன்பு தெய்வ ஊழியர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதைத் தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம்மில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புது விதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. கர்த்தருக்குள் அன்பான இன்பம் எஃப்எம் நேயர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நானும் மாலினியும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாத்ராகமம் புத்தகத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கையில வேத புத்தகம் வைத்திருக்கிறீங்களா மாலினி? நீ ரெடியா இருக்கிறியா?
1: நான் ரெடியா இருக்கேன்.
0: நாம இதுவரைக்கும் என்ன வாசித்திருக்கிறோம் மாலினி?
1: அதாவது, இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் அவங்க கிட்ட சொல்றாரு, ஸ்திரீகள் வந்து போய் அங்க நகை எல்லாம் வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்குள்ள ஜுவல்ஸ் எல்லாம் அந்த பெண்கள் இடத்துல இருந்து வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வெள்ளி உடைமைகள், அப்புறம் பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க போனஸோட வெளியே வந்தாங்க எகிப்தை விட்டு.
0: அதாவது 400 வருஷம் அவங்க அடிமைகளா இருந்ததுக்கு ஆண்டவர்

0: அவங்களுக்கு சம்பளம் போனஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா எகிப்து தேசத்தை கொள்ளையிட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வைக்கிறாரு. சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா? 4வது அதிகாரம்
1: வாசிப்போம். 4வது அதிகாரம் யாத்ராகமம் 1வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான்.
0: கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான்.
1: அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான்.
0: அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று.
1: ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
0: இங்க நம்ம என்ன பாக்குறோம், முதல் வசனத்துல மோசே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி இந்த வேலையில இருந்து விலகலான்னு பாக்கிறதுக்கு ஒவ்வொன்னா எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. இது 3வது எக்ஸ்கியூஸ். என்ன சொல்றாரு? என் வாக்குக்கு அவங்க செவி கொடாம, நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. முதல் எக்ஸ்கியூஸ், 3வது அதிகாரத்துல நான் ஏமாத்துறோம் அப்படின்னா என்ன, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன். 2வது எக்ஸ்கியூஸ், நான் போய் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. 3வது எக்ஸ்கியூஸ், திரும்பவும் உனக்கு கர்த்தர் உனக்கு தரிசனமாகலன்னு சொல்லுவாங்க, என்ன அனுப்பாதீங்க, என்ன நம்பாத, என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு மோசே சொல்றான். ஆனா ஆண்டவர் வந்து இங்க பாருங்க, மோசேக்கு எல்லா கேள்விக்கும் பதில் வச்சிருக்கிறாரு. தப்பிக்கவே முடியாது. ஒரு கோல் பாம்பாகிறது ஒரு பெரிய அதிசயம். அதை பார்த்தாவது மக்கள் நம்புவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கையில என்ன வச்சிருக்க அதை போடு இல்லையா. மக்களுடைய மனிதனுடைய எண்ணம் எப்போதுமே என்னன்னா, எப்படியாவது தப்பிக்கணும், விருப்பம் இல்லாத வேலையில இருந்து தப்பிச்சிடணும், விரும்புற வேலையை மட்டும்தான் செய்யணும். ஆனா ஆண்டவர் வந்து, நீ விரும்புறியோ விரும்பலையோ அவருடைய வேலையை செய்யறதுக்கு யாரையாவது கூப்பிடும் போது கூடுமான வரைக்கும் அவர் கூப்பிடுற சத்தத்துக்கு செவி கொடுத்து வேலையை செய்யறது நல்லது. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா?
1: வாசிக்கலாம்.
0: மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது.
1: அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று.
0: அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள்.
1: இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார்.
0: மாலினி, இந்த 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்துல நம்ம ஆண்டவர் வந்து மோசேக்கு 2 அடையாளங்களை கொடுக்கிறாரு. மோசே எந்த விதமான எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அட்வான்ஸாவே
1: என்ன செய்யணும்ன்றது
0: சொல்லிடுறாரு. 2 அதிசயங்களை செய்ய வச்சு காமிக்கிறாரு. மோசே மடியில கையை போட்டுன்னு அது குஷ்டமாயிடுது, கையை வெளியே திரும்ப எடுத்துட்டு போட்டா
1: திரும்பி மற்ற சதையை போல ஆயிடுச்சு.
0: இதெல்லாம் மனுஷனால செய்யக்கூடிய காரியமா இல்ல. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 10வது வசனம்.
1: அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான்.
0: அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா?
1: ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
0: 3 அதிசயமான அடையாளங்களை கொடுத்த பின்னாலையும் மோசே அடுத்து 4வது எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. 10வது வசனத்துல, ஐயா எனக்கு வாக்கு வல்லமை இல்ல, எனக்கு பேச தெரியாது,
1: வாய்த்துக்கு வாயி அப்படின்றாரு
0: சொல்றாரு. ஆனா அதுக்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறாரு. இப்ப நான் தானே எல்லாம் படைச்சேன், எனக்கு தெரியாதா? சரி, தொடர்ந்து வாசிப்போம். 13வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான்.
1: அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும்.
0: நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
1: அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய்.
0: இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மாலினி, தொடர்ந்து வாசிக்கிறதுக்குனால நம்ம பார்க்க வேண்டியது, கடைசியா மோசே இங்க ஐந்தாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருக்கிற யாராவது அனுப்புங்க, என்ன அனுப்பாதீங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி கோபமா பேசுறதா இங்க எழுதியிருக்குது. ஏற்கனவே ஆண்டவர் இதெல்லாம் மோசே செய்வார்னு சொல்லி ஆரோன் அங்கிருந்து கிளப்பி கொண்டு வர்றாரு. அவன் புறப்பட்டு வருகிறான்னு சொல்றார். சரி, இப்போ இந்த கோலையும் கையில கொண்டு போன்னு சொல்லி அவங்க அடையாளங்களை செய்த கோலை மோசே கையில ஊன்று கோலா கொடுத்தாங்க. அப்படிதானே, இங்க மோசே ஏற்கனவே வைத்திருந்த கோல் தான் அது. அது இப்போ வந்து கொஞ்சம் வல்லமை பெற்ற கோலா இருக்குது கையில. ஆண்டவருடைய அடையாளங்களை
1: திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான்.
0: பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார்.
1: அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான்.
0: மோசே இங்க என்ன செய்யறான், கடைசியில ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு பணிந்து போறான். போய் மாமனார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறான். இது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம மோசே வந்து பார்வனுடைய அரண்மனையில ராஜகுமாரனா இருந்து வளர்ந்தவன். அவனுக்கு கீழே தான் எல்லாமே. ஆனா வனாந்தரத்துல வந்து கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் இருந்த பின்னால அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அதிகாரத்துக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை, அதையெல்லாம் அவர் கண்டினியூ பண்றாரு. மோசே
1: மாமனார்கிட்ட
0: சொல்லிட்டு போறாரு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன யோசிப்போம், மாமனார்க்கு நியாயம் சொல்லிட்டு போனோம். அவர் யாரு,
1: இந்த காலத்து பிள்ளைங்க,
0: இந்த காலத்துல நம்ம என்ன யோசிப்போம். இப்படித்தான் ஏன் இத நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் வந்து ஒரு அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்துகிறவர். ஏன்னா அவரு மேல் அதிகாரி, எல்லாருக்கும் பெரிய அதிகாரி ஆண்டவர். அவருக்கு கீழே இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு வரணும். நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, அதிகாரிகளுக்காக நாம ஜபம் பண்ணணும்னு பவுல்னு சொல்றாரு இல்லையா புதிய ஏற்பாட்டில். இப்போ அதிகாரங்கள் ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிறது. ஆகையினால நாமும் அதிகாரத்தை கடைபிடித்து அதிகாரத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். சரி, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான்.
1: அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன்,
0: எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார்.
1: வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்.
0: அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள்.
1: பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள்.
0: கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான்.
1: அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான்.
0: மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள்.
1: கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான்.
0: ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். மாலினி 4 வாசித்து முடித்திருக்கிறோம். இதுல ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது, மனதில் படுகிற ஒரு காரியம், 16 அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த வசனத்துல தான் எபிரேய மொழியில தீர்க்கதரிசி நபி என்ற அந்த வார்த்தை முதல் முதலா வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. தீர்க்கதரிசி என்ற வார்த்தை தமிழாக்கம் வந்து தீர்க்கதரிசி, ஆங்கிலத்தில் ப்ராஃபெட், எபிரேய மொழியில் நபி. ஆனால் இதில் தமிழ் மொழியாக்கத்தில் அவன் உனக்கு வாயாக இருப்பான்னு போட்டிருக்கு. ஆனால் அது சரியாக எபிரேய மொழியில் வாசித்தா அவன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்படின்னா தேவன் சொல்கிறத சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி, தேவனுடைய வாய். தேவன் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து வாசிப்போமா 5 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள்.
1: அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான்.
0: இங்க நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது, கர்த்தர்னு வருகிற இடம் எல்லாமே இருக்கிறேன் என்பவர், அந்த
1: இருக்கிறவர்
0: இருக்கிறேன் என்பவர் மோசேக்கு இதுக்கு 14 சொல்றார் இல்லையா, என்னுடைய நாமம் இருக்கிறேன் என்பவர். அதைத்தான் தமிழ்ல கர்த்தர்னு சொல்லியிருக்கு. ஆனா அதை நம்ம இருக்கிறேன் என்பவர்ன்ற மனதுல வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். பார்வோன் சொல்றது இருக்கிறேன்றவரை எனக்கு தெரியாது,
1: அவன் அவரை அறியலையே.
0: அப்போ இருக்கிறேன் என்பவரால் தான் பார்வோனே இருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், இருக்கிறேன் என்பவர் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அப்போ அவன் என்ன சொல்ல, நான் இஸ்ரவேலோ போக விட மாட்டேன். 3 அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள்.
1: எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான்.
0: பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான்.
1: அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி,
0: செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும்.
1: அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள்.
0: அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான்.
1: அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை,
0: நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள்.
1: அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜன